தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாலமுகுந்தா அஷ்டகம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக வசுந்தர ராஜகோபால் பாடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 31 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. ரெயின்போ பண்புளை 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. குரல் முதம் கேட்கலாம்.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
1: குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறு போல் உயர்ந்து.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீது பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17

ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

செல்வது நல்வழியில் செல்வோம், சொல்வதை நல்ல வார்த்தைகளாக சொல்வோம். 6:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த 1 மணி நேரம் நீங்க கேட்க போற நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து காத்தருள் கணபதியே, ராதா மற்றும் ஜெயலட்சுமியின் குரலில் ஒலிக்கிறது.

6:07 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வருக வருகவே, எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஒலிக்கிறது.

சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், சிந்தித்து குழம்பாதீர்கள். 6:11 நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் கே ஜே யேசுதாசின் குரலில் தான் கேட்க போகிறோம். சிவன் பாடல்கள் தொகுப்பில் இருந்து அழகிய மதுரையில்.

எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்வில் வெல்கின்றனர். அதனால் முயற்சியை தள்ளி போடாதீர்கள், இன்றே அதை செய்யுங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து தாயே கருமாறி. எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் ஒழிக்கிறது.

6:31 பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுறீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் முருகா என்றழைக்கவா, பித்துக்குலி முருகதாசின் குரலில் ஒழிக்கிறது.

6:45 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுறீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் பாடுவேன் என துவங்கும் இயேசு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் எஸ் சரளாவின் குரலில் அல்லா உனை, தமிழகத்து தர்காக்கள் எனும் தொகுப்பிலிருந்து.

0: நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஈரோட்டு பெரியவர் ஈவே ராமசாமி பெரியாரின் பிறந்த நாள். 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார். 1973 டிசம்பர் 24 வேலூரில் இறந்தார். ஈரோடு வெங்கடப்பா சின்னத்தாயம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தந்தை பெரியார், பெரியார், ஈவேரா, இப்படி பல பெயர்கள் உண்டு இவருக்கு. சமூக நலனில் அக்கறை கொண்டவர்.

0: விடுதலைக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் போராடியவர். சமூக நீதி பொருளாதார முன்னேற்றத்திற்காக உழைத்த உத்தமர். சமூக நீதி, சாதிய எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, பகுத்தறிவு, பெண்கள் முன்னேற்றம், கல்வி ஆகியவை சார்ந்த கொள்கைகள் பெரியாருடையது. இவருடைய உழைப்பு தான் இன்னைக்கு நமது மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பல சமூக மாற்றங்கள், அதிலும் குறிப்பாக பெண்களுக்கான மாற்றங்கள், முன்னேற்றங்கள். மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, ரொம்ப செலவு செய்ய மாட்டார், மிகப்பெரிய சிக்கனவாதி. ராமச்சந்திரன் சார், தந்தை பெரியார் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை வெங்காயம். வெங்காயம் அவ்வளவு நல்லது நமது உடல் நலத்துக்கு, தேவையான ஒன்று. வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் நாம் ஒதுக்கிட்டு சமையல் செய்ய முடியாது. சில பேர் எனக்கு வெங்காயம் ஆகாதும்பாங்க. நம்மில் பலரும் கறிவேப்பிலை வந்தால் சாப்பாட்டில் அதைத்தான் முதல்ல எடுத்து ஓரமாக வைப்போம், அதை சாப்பிட மாட்டோம். உணவில் வாசனைக்காகவும் சமையலில் தாளிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுது கறிவேப்பிலைன்னு நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, உடலுக்கு நலம் தரும் பல பொருட்கள் கறிவேப்பிலையிலும் வெங்காயத்திலும் பொதிந்து கிடைக்கின்றன. கறிவேம்பு இலை என்பதுதான் பிற்காலத்தில் மருவி கறிவேப்பிலை என்றானது. நாம வேப்பிலை மாதிரி இதையும் ஒதுக்குறோம், இரண்டையும் ஒதுக்கக்கூடாது. நம்முடைய பாரம்பரிய சமையல் முறையில் கறிவேப்பிலை தவறாமல் இடம்பெறும். கறிவேப்பிலையின் பூக்கள் வெண்மை நிறத்திலும் பழங்கள் கருப்பு நிறத்திலும் இருக்கும். கறிவேப்பிலைக்கு என்று தனித்துவமான மனமும் சுவையும் உள்ளது. இதன் சுவை சற்று காரத்துடன் கலந்த கசப்பு தன்மை உடையது. கறிவேப்பிலைய உணவில் சேர்த்து சாப்பிடுவது மட்டுமல்லாமல் பச்சையாக இருக்கும் போதே நல்ல வாசனை அளிக்கக்கூடியது, அப்படியே பறிச்சு கூட சாப்பிடலாம். தினமும் 15 கறிவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான எடுப்பான இடையை பெறலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில கறிவேப்பிலைய பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராக இருக்கும். இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில ஒரு பேரிச்சம்பழத்தோட கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். ரொம்ப நாள் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கறிவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். கறிவேப்பிலை தானேன்னு அலட்சியம் செய்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை, மேட்டுப்பாளையம் கறிவேப்பிலை சாகுபடிக்கு பெயர் பெற்ற பகுதிகள். அதே போல சேலம் மாவட்டம் ஆத்தூர், அப்புறம் பெரம்பலூர்லையும் விவசாயிகள் கறிவேப்பிலை சாகுபடி செய்து காசு பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் சார், ஒரு தேக்கரண்டி கறிவேப்பிலை பொடியை தேனில் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பில் தேங்கி இருக்கும் சளி முறிந்து வெளியேறிடும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்துக்களும் இருக்கு. எதையும் அதன் முக்கியத்துவம் தெரியாமல் தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அப்படித்தான் பெரியார் தன் வாழ்வை கழித்தார். அவருடைய இயக்கத்துக்கு அவ்வளவு சொத்து சேர்த்தார். இன்னைக்கும் ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் பகுதியில் அவருடைய சொத்துக்கள், கல்வி நிறுவனங்கள், சமூக பணிகள் பலவற்றை செய்து வருகின்றன. இவர் போன்ற பெரியோரின் சமூக பணிகளையும் அவர்கள் சொன்ன நற்கருத்துக்களையும் நினைவில் கொண்டு செயல்படுவது நமது கடமை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் 101.4 7:01 நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் கண்ணும் வண்ணு மாறி ஆகி முகமே தேஜஸ் ஆகிடுமா அப்படின்னு

சொல்கிற அந்த டயலாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல். நம்ம எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை நினைக்கிறோம், நல்லது நினைக்கும்பொழுது நல்லது நடக்கும், நல்லது நம்ம செய்வோம் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டு அடிக்கடி நிறைய இருக்கும். இன்றைக்கும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு நாள் உங்களுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வழக்கமாக நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வி, முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மருத்துவ தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம் இல்லையா, தேசிய மருத்துவ தினம் வந்து யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, உடனே என்ன பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் இப்போ நான் ஒரு போஸ்ட்டை தட்டி விடுவேன், அந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் போயிட்டு அழகாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் ஆன்சரை கொடுங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக சரத்குமார் சொல்கிற மாதிரி, முதல்ல பெத்தவன் அப்புறம் தான் மற்றவன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ படத்துலேருந்து காலையில் தினமுங்கிற பாட்டை ப்ளே பண்ணி இன்றைக்கி நாளை வந்து இனிதாக தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாண்ட பாட்டு வைரமுத்து வரிகள் கிடையாது, இளையர வாலியுடைய வரிகளில் வந்துக்கிட்டு இருக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக்கில். ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோல.

காலங்காத்தால இந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நாளே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம ப்ளே பண்ணுறது. 7:12 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ரெயின்போ எஃப்எம் 101.4. வணக்கம் சென்னை கேட்டுறீங்க. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு நான் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மருத்துவர்கள் தினம் இருக்கு இல்லையா, அந்த தினத்தை யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக நான் கேட்டிருக்கேன். அதை தாண்டி இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவே ராமசாமி என்று சொல்லக்கூடிய பெரியார் என்று சொல்லக்கூடிய பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் இருக்கு. ஸோ பெரியாரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெரியார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஈவே ராமசாமி வந்து 17/9/1879 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். வெங்கடப்பா சின்னத்தாயம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த இவர் வந்து 18 வயதிலேயே பொது வாழ்வில் அடியெடுத்து வச்சு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சார். முக்கியமாக சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் சுயமரியாதை கொள்கையை வலியுறுத்தக்கூடிய ஒரு நபராகவும் பகுத்தறிவை விதைக்கக்கூடிய தலைவராகவும் திகழ்ந்தார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது, மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு சீரிய கொள்கையை உடைய ஒருத்தராக அவர் இருந்தார். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் அப்படின்னு சொன்ன அவர் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னு முழக்கமிட்டார். பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக சாதி ஒழிப்புக்காகவும் தொடர்ந்து போராடிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1927 அவருடைய சுய சாதி பேரை வந்து புறக்கணித்து, இதுக்கப்புறம் அது என் பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அதை வந்து ஒரு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் துவங்கின சுயமரியாதை இயக்கம் சாதி மறுப்பு திருமணம், கைம்பெண்கள் மறுமணம், தேவதாசி பெண்கள் திருமணம், 16 வயது வரை பெண்களுக்கு கட்டாய கல்வி அப்படின்னு பல விஷயங்களை வலியுறுத்தினுச்சு. அது மட்டும் இல்லாமல் மதமும் சாதியும் எப்படி பெண்களை ஒடுக்குகிறது அப்படின்னு பொதுக்கூட்டங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் அந்த இயக்கம் வந்து எடுத்துரைத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1938 ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. அதாவது நவம்பர் 13 சென்னையில் முற்போக்கு பெண்கள் சங்க மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் ராமசாமி, ஈவே ராமசாமி அப்படி இருந்த இவருக்கு பெரியார்னு முதன் முதல்ல பட்டத்தை வழங்குறாங்க. அந்த பட்டத்தையும் அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாரு. ஸோ பெண்ணுரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் இறுதி மூச்சு வரை போராடி கொண்டிருந்த பெரியார் 1973 December 24 94 உடல்நலக்குறைவால் காலமானார். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்க போறீங்க. அடுத்ததாக உங்களுக்காக சைக்கோ படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டு வந்து நம்ம சித் ஸ்ரீராம் பாடியிருப்பார், கபிலன் வரிகளில் இளையராஜா இசையில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மதோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய

0: சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: வானம் கொட்டட்டும் படத்துல இந்த பாட்டுக்கு முடிச்சோம். சித் ஸ்ரீராம் மியூசிக் போட்டு சக்தி சி கோபாலன் பாண்ட பாட்டு. நேரம் 7:25. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால் சைபால்.
2: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா,

0: கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூர வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: சைபால் வழங்கும் என்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேயர்களே, மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையை இன்னும் சில நொடிகளில் மதுரையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தர்மபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடை ரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் சேர்த்து புண்ணம் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் சேர்த்து புண்ணம்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
4: எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானே, வல்லசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானே, சுடுசரத்தார் துவள நீரா தூமுத்த வெண்முருவல் உமையோடு ஆடி திளைத்தானே, தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
5: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புதுப்பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம், லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி கலையாகி, கலையெல்லாம் இறையிருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள், ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று நிலம் திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்க சங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய

0: புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, எங்கும் நாதம், எங்கும் பக்தகோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: வேத கோஷங்களும் ஓதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகினியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள் வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவப்பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும் விழாக்காலத்திலே பாலாவாகவும் காலசந்தியிலே போனாவாகவும் திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும் உச்சிக்காலத்திலே சியாமளாகவும் சாயரட்சையிலே மாதங்கியாகவும் அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும் பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய, சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன, சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, 3 நிலை கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 நிலை கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கிழ, நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிறது.

0: அந்த இனிய தருணத்தை காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: தமிழ்நாடு புதுச்சேரி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்துக் கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்குவோர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம். மதுரையில் மூன்று கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் இரண்டு கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரலையில் மீண்டும் இணைகிறோம்.
6: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல் தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100க்கும் மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட

0: திருக்கோயில். பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரன் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர், சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் ஆர்.எஸ். நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பி.டி. ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சுக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீபாராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்கண் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்மாளிக்கக்கூடியவள். நயன தீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணிப்பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு

0: கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாலை சேவகன், அடியார்க்கு நல்லான் அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவன சொக்கர், புடுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயர் மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நெறிகள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை
0: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சனமாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: இதுவரை மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்தது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்கியோர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கண் கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழில்
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார்ஸ் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் மூன்று கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் இரண்டு கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 400

0: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று பிஜேபி சார்பில் சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும் மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ரெயின்போ எஃப்எம் 1.4 8:03 நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் அவர் ரெயின்போ. ரஷ் அவர் ரெயின்போவில் போன வரல சில விஷயங்கள் அப்படியே விட்டு போச்சு, இல்லை அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்ற பிளானில் தான் நான் இருக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முக்கியமான இன்னொரு நாளும் இருக்குது, அது வந்து உலக நோயாளி பாதுகாப்பு தினம் இன்றைக்கி வந்து கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 17 கடைபிடிக்கிறாங்க. அதை பற்றி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்விக்கான ஆன்சரை நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிறைய பேர் சரியான ஆன்சரை கொடுத்துருக்கீங்க, கொடுத்துட்டு இன்னைக்கு உலக நோயாளி பாதுகாப்பு தான் அதை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் அதையும் நான் சேர்த்து இன்னைக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசுவோம். இப்போது உங்களுக்காக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்திலிருந்து சுபாஷினி, தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ் பாடப்பட்ட அறிவுடைய வரிகளில் வந்துகிட்டே இருக்குது ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில். ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

தனுஷ் நம்ம பையன் தான் ஹீரோன்னு சொல்கிறார்ல, அதை லைட்டாக கூட மாற்றலாம், அக்கா பையன் தான் ஹீரோ அப்படின்னு. அதுதான் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 8:08 ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை முடிஞ்சு நம்ம ரஷ் ஹவர் ரெயின்போவில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிலிருந்து 8 மணிக்கு அந்த கேள்வியை கேட்கும்பொழுது அந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. அந்த ஆன்சரை இப்போ படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் போனால் அவ்வளோதான், மத்தியானம் ஆகிடுங்கிறதுனால. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு டாக்டர் பிரதான் சந்திர ராய் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. July 1st கொண்டாடப்படுகிறதும் சொல்லியிருக்காரு. பிரமிளா தமிழ்ச்செல்வம் அதே மாதிரி டாக்டர் பிரதான் சந்திர ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. September 17 இன்று உலக நோயாளி பாதுகாப்பு தினம், அதை ஏன் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். சிவன் அருண் வந்து பிரதான் சந்திர ராய் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மயிலை பட்டாபியும் அந்த ஆன்சரை கொடுத்துட்டு இன்றைய நேயர்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. கண்ணன் சங்கரி, மயிலை பட்டாபி, ரவி மாலதி, உபா, உஷா, சேகர், ரமேஷ்வதி, வெங்கடேஷுதா அப்படின்னு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. ஆகியோர் இணைந்துள்ளோம்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி சார். அடுத்தது அன்பு ராணி வந்து குட் மார்னிங், ஹவ் அ கிரேட் டேன்னு சொல்லிட்டு அவங்களும் விசி ராய் பர்த்டே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. விஜயகுமார் குட் மார்னிங் சொல்லிட்டு எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கோவிந்தநல்லூரா, ஓகே. லியோ ஆண்ட்ரூ ஜெயஸ்லி செப்டம்பர் ஆர்ஜே தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது சாமுனி குட் மார்னிங் சொல்லிட்டு குமணன் சாவிலிருந்து தான் நாங்கள் சொல்கிறோம் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது முத்து பிதா சந்திரா ராய், ரிசி ராய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரேஷ்குமார் வைஷு, அவங்க வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு வீராமை ஆன்சர் இஸ் செலிப்ரேட் டாக்டர் பிதான் சந்திர ராய் பை தருமபுரி நரேஷ் அப்படின்னு போட்டிருக்காரு. திரு மூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம் புகழ்பெற்ற மருத்துவர் பிதான் சந்தர் ராய் அவர்களின் பிறந்த நாளான July 1 அன்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வணக்கம் வடக்கரும்பூர் அரிங்கலா, அரிணிகலாவா, பிசி தப்பாக படிச்சோன்னா மன்னிச்சிக்கங்க, பிசி ராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள் July 1 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குட் மார்னிங் சொல்லிட்டு திரு நின்றவூர் தமிழர் ஜெயராம் வந்து பிதான் சந்தர் ராய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங் கொண்டான் அவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு பிதான் சந்தர் ராய்னு சொல்லியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபியும் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம் புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் பிதான் சந்தர் ராய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. பால ஜெய்சந்தர் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவரும் ஆன்சர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்தியாவில் தேசிய மருத்துவ தினம் புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பிதான் சந்தர் ராய் அவர்களின் பிறந்த நாளான July 1 அன்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கிருஷ்ணசாமி சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. மற்றபடி அவருடைய டீட்டெயிலையும் கொடுத்துருக்காரு. சுரேஷ் பாபு வந்து ஒவ்வொரு ஆண்டும் September 17 உலக சுகாதார அமைப்பினால் உலக நோயாளி பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் ஏற்படும் தவறுகளை குறைக்கவும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விழிப்புணர்வை உலகளவில் ஏற்படுத்தவும் இன்னால் அங்கீகரிக்கப்படுகிறது. 2026 உலக நோயாளி பாதுகாப்பு தினத்தின் மைய கருப்பொருள் தொற்றா நோய்களுக்கான பாதுகாப்பான சிகிச்சை, சேஃப் கேர் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். முழக்கம் என்னன்னா வாழ்நாள் முழுமைக்கும் பாதுகாப்பான சிகிச்சை, சேஃப் கேர் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்க்கரை நோய், புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற நீண்டகால தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்ட மாந்தர்களுக்கு அவர்களின் வாழ்நாள் சிகிச்சையின் போது ஏற்படும் மருத்துவ தவறுகளை தவிர்த்து பாதுகாப்பை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா இதை பற்றி அதை அப்படியே அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுத்துருக்காரு.

ஓகே, இப்போ நான் எங்கே எடுத்தனோ அதே இடத்துல நீங்களும் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த பார்வையில் ஒரு பா அப்படின்னு சொல்லிட்டு, பிணிதீர்க்கும் காப்பு உடல்நலம் குன்றி வாடும் மாந்தருக்கு உயிரை காக்கும் பணி சிறப்பானது. பிணிகள் தீர்க்கும் வேளையில் நேரும் வழுக்கள் யாவையும் அறவே தவிர்க்க வேண்டும். ஈந்திடும் பொழுதில் விழிப்பினை தாங்கி மனமார்ந்த அக்கறையை உள்ளத்தில் கொள்வோம். துன்புறு மக்களின் வழிகளை உணர்ந்து ஏமத்தை என்றும் நிலைநாட்டி வாழ்வோம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதி அவர் அனுப்பிச்சிருக்காரு. ரமேஸ்வரம் ராகேஷ் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கார். ரமா வந்து சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிலையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அள்ளிநகரம் எஸ் மகாதேவனும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவரும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. பூபாலன் பாலாவும் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, ஆன்சரையும் அவரும் கொடுத்துருக்காரு. எப்போ பார்த்தாலுமே பிரீத்தி சிந்தா போட்டோ அனுப்பிச்சிடறாரு இவர், இன்றைக்கி அதே மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மதுரை சண்முகசுந்தரம் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காரு. சரத்குமார் டயலாக் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நரேஷ்குமார் வைஷு, ஓகே சார், நாட்டாம படத்தில் வரும் சார் அது. சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம், இனிய இதமான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சின்ன ராஜி வந்து, இந்த உலகத்தில் வேறில்லாமல் நீர் இல்லாமல் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். ஆஹா, ஆசைதான் அப்படி கிடையாது, அது வேற பாட்டு, தப்பாக பாடிட்டேன். ஹரிராம் வந்து என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சென்னை சொல்லிட்டு தேசிய மருத்துவ தினம் அப்படின்னு அந்த ஆன்சரை கொடுத்துருக்காரு. மணிகண்டன் பொன்முடி அவரும் ஆன்சர் கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 17 இன்று நோயாளி பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்களேன், எவ்வளோ மக்கள் வந்து நம்மளை விட பயங்கரமாக அப்டேட்டாக இருக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ராஜபாளையம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வீரா ராஜபாளையத்திலேருந்து ஒரு வணக்கம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர்செல்வம் பிரதான் சந்திர ராய் நினைவாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. மாலினி தேவனாச்சலமும் பதிலை சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. சின்னராஜி அதே மாதிரி அறிவிப்பாளருக்கு அவர் வணக்கம் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லியிருக்காரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன், தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவர்களை பற்றிய தகவல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியனும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறார். இனிய காலை வணக்கம் டாக்டர் பிதான் சந்திரராய் அப்படின்னு ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜனும் சொல்லியிருக்கிறார். ஓகே, கமலா வரதன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா காஃபிகள் அனுப்பிச்சிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமாரும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. பூபாலன் பாலா நன்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. ஆமாம், பூ வழங்கும் பாடல்கள் ஒன்றும் தென்றலாய் இதை வளர்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறது அப்படின்ட்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தனா சாயந்தரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். கமலா வர்தன் வந்து வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது யார் யார், ஹேமலதா காஃபி கோப்பை அனுப்பியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து பெரியார் அவர்களின் தகவல் விளக்கவும் மெய்சிலுக்கவும் மனித வாழ்வுக்கு முன்னோதரணமாக இருந்த வழங்கிய சகோதரருக்கு நன்றிகள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஹேமலதா வந்து கடைசியாக தம்ஸ்அப் போட்டு இதை முடிச்சு வச்சுருக்காங்க. நான் அப்படியே ரெண்டு நாள் இதை படிச்சுக்கிட்டு இருந்த ஃபீல் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் இருக்கு இல்லையா, அதையும் கிட்டத்தட்ட நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து வேட்டைக்காரன் படத்திலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்டன் சுஜித்ரா பாடின பாட்டு, விவேகா வரிகளில் விஜயாண்டனி மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம விலாவதியாக உட்காந்து மற்ற விஷயங்களை பேசுவோம்.

creatures. இந்த பாட்டில் இப்போ நீங்கள் கேட்டிங்கள, இதுதான் கிறிஷுடைய ஒரிஜினல் வாய்ஸு. ஆனால் இதே கிறிஸ் சிங்கர் என்ன பண்ணார், ஹாரி ஜெராய்ஸ் மியூசிக்கில் பாடுறன்னு வச்சிங்களேன், அவர் வாய்ஸை வந்து வேறு மாதிரி மாற்றி அவர் பாடுவார். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஜூன் போனால் ஜூலை காற்றை பாட்டை கேட்டு ஜூன் போனால் அப்படி பாடிட்டு இருப்பார். ஓகே, 8:20 ஆகிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் அவர் ரெயின்போ. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மங்களகரமாக இந்த மியூசிக்கை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:20 வந்து சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லிருந்தேன்ல. எஸ், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை கொடுத்துருந்தாங்க. அந்த ஆன்சர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய மருத்துவ தினம் கொண்டாடப்படுது இல்லையா, மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுது இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் யார், யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதே ஆன்சர் தான், ராய் அவர்களுடைய பிறந்த நாளில் தான் கொண்டாடப்படுது. டாக்டர் பிதான் சந்தர் ராயின் நினைவாக இது அர்ப்பணிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு மருத்துவர், சுதந்திர போராட்ட வீரர், அது மட்டும் இல்லாமல் சிறந்த அரசியல் தலைவர், நவீன மேற்கு வங்கத்தின் சிற்பி அப்படின்னு இவரை சொல்லலாம். அந்தளவுக்கு புகழ் பெற்ற ஒருத்தர், ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, கணிதத்தில் பட்டம் பெறாரு, பட்டம் பெற்ற பிறகு மருத்துவத்துறையை இவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்குல்ல, மேக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அப்படின்ட்டு உள்ள போகிறது. 1909 லண்டனில் உள்ள புகழ்பெற்ற செயின்ட் பார்த்தலோமியோ அப்படிங்கிற மருத்துவமனை, அந்த மருத்துவக் கல்லூரியில் உயர்கல்வி கற்கிறதுக்காக இவர் விண்ணப்பிக்கிறார். ஆனால் இவர் வந்து ஒரு ஏசியன் கண்ட்ரியை சேர்ந்தவர், ஆசிய நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு தான் இருந்தாலும் மனம் தளராமல் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க, 30 மேற்பட்ட முறை விண்ணப்பித்து அவர் அந்த சீட்டை வாங்கியிருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம அப்ளை பண்ணுவோம், கிடைக்கல அப்படின்னா விட்டுருவோம்ல, ஆனால் அவர் 30 மேற்பட்ட முறை திரும்ப திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்ளை பண்ணி அந்த மெடிக்கல் சீட்டை வாங்கி 2 ஆண்டுகளில் வந்து மருத்துவ உலகின் மிக உயரிய

தகுதிகளான எம்ஆர்சிபி மற்றும் எஃப்ஆர்சிஎஸ் இது ரெண்டையுமே வந்து முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா திரும்பி வந்ததுக்கு பிறகு இந்தியாவுடைய மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துறதுல முக்கிய பங்காற்றினார் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். முக்கியமாக வந்து பெண்களுக்கான சித்தரஞ்சன் சேவா சதன், அதுக்கப்புறம் வந்து காசநோய் புற்றுநோய் மற்றும் மனநல பாதுகாப்புக்கான பல முன்னணி மருத்துவமனைகளை உருவாக்குறதுக்கான அடித்தளத்தை அமைச்சவர் தான் இவர். அண்ட் மகாத்மா காந்தியினுடைய நெருங்கிய நண்பராக இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய தனிப்பட்ட மருத்துவராகவும் இருந்திருக்காரு. சுதந்திர போராட்டத்திற்காக சிறை தண்டனையும் இவர் அனுபவிச்சிருக்காரு. விடுதலைக்கு பிறகு காந்தியடிகள் வந்து நீங்கள் தான் சிஎம்மாக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 1948 மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்றார். பிரிவினைக்கு பிந்தைய வன்முறை, அகதிகள் குடியேற்றம், வறுமையால் தவித்த அந்த மாநிலம் அப்படின்னு பல பிரச்சனைகள் மேற்கு வங்கத்தில் போய் இருந்திருக்கு. அந்த டைமில் அவர் ஆட்சி பண்ணி 14 ஆண்டுகள் திறம்பட வழி நடத்தி துர்காபூர், கல்யாணி, சால்ட் லேக் இந்த மாதிரியான நவீன நகரங்கள் அங்கே உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இவர் இருந்தார். அதனால தான் நவீன மேற்கு வங்கத்தின் சிற்பி அப்படின்னு இவர் இன்னைக்கும் போற்றப்படுறார். ஸோ நாட்டின் நலனுக்காகவும் மருத்துவ துறைக்காகவும் இவர் ஆற்றிய ஈடு இணையற்ற சேவையை பாராட்டி 1961 இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி இவரை கௌரவிச்சாங்க. இன்னும் சில விஷயங்கள் இவரை பத்தி நம்ம சொல்லலாம். அதாவது ஆக்சுவலா வந்து இவருடைய அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வச்சுங்களேன், ஜாதவப்பூர் காசநோய் மருத்துவமனை இருக்கு, சித்தரஞ்சன் சேவா சதன் இருக்கு, அதுக்கப்புறம் கமலா நேரு மருத்துவமனை இருக்கு, அதுக்கப்புறம் இந்திய மனநல சுகாதார மையம், விக்டோரியா இன்ஸ்டிடியூஷன், சித்தரஞ்சன் புற்றுநோய் மருத்துவமனை, இது எல்லாத்தையுமே தொடங்கினது இவர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இவரை வந்து சக அரசியல் நண்பர்கள் வந்து பிதாந்தா, அதாவது அண்ணன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தியுடைய அந்த சுயராஜ்ய கனவு நினைவாகும் அப்படின்னும் ரொம்ப நம்பிக்கையோடு அவர் இருந்திருக்காரு. 1928 இந்திய மருத்துவ நிறுவனத்தை தொடங்கி நிர்வகிச்சு வந்தவர் இவர். 1931 கல்கத்தா மேயராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இவரை பற்றி படித்து பாருங்கள், பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல, நமக்கு வந்து யாராவது மோட்டிவேட் பண்ணணும், நமக்கு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி யாராவது தெரியணும், இல்லைனா நமக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி எந்த விஷயமே கிடைக்கல அப்படின்லாம் கவலையே படக்கூடாது. இந்த மாதிரியான சாதனை செய்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஆளுமைகள் இருக்காங்களே, அவங்கள பற்றி கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தோம்னு வச்சுங்களேன், நாமெல்லாம் என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு கூஸ்பம் வந்து அடுத்த வேலையை பார்க்கறது ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா படத்துலேருந்து பாட்டு போட போகிறேன். ஸோ சுறா படத்துலேருந்து உங்களுக்காக தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹேமச்சந்திரா அண்ட் சைந்தவி பாண்ட பாட்டு, நான் முத்துக்குமார் வரிகளில் மணி சர்மாவுடைய மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. மணி சர்மா மியூசிக்கில் பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறதுனால டக்குனு எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால இந்த பாட்டு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 ங்கலாம் எஸ்எம் டோல.

நல்லா இருக்கு இந்த மியூசிக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த போரிலே நீ எந்தன் இளைய தளபதி. இந்த வாரத்து ரொம்ப புதுசாக இருக்குங்க. இன்ப போரிலே நீ இந்தன் இளைய தளபதி, உனையால் வந்தேனே என நானும் தந்தேனேங்கிறது ஈஸ்வரான வார்த்தைன்னு வச்சிங்களா. என்ன ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க இந்த இன்ப போரிலே நீ இந்தன் இளைய தளபதி, அங்கே நிற்கிறார் நான் முத்துக்குமார். என்னால் இந்த மாதிரி எழுத முடியும், வாளிக்கு நான் போட்டி போட்டி எழுதும் அப்படின்னு எழுந்த பாட்டுன்னு இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 8:30 ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் அவர் ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரஷ் அவர் ரெயின்போவில் இந்த மாதிரி நம்ம வந்து மங்களகரமான ஒரு மியூசிக்கை போட்டு என்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் அடுத்ததான் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இன்றைக்கி நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தை நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியே போட்டாங்கல்ல, அதனால் அதை பற்றி நான் முக்கியமாக சொல்லிடுறேன். அந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே படிச்சிட்டேன், இருந்தாலும் அதே விஷயம் தான் நீங்கள் ரிப்பீட் ஆக போகுது கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2026 செப்டம்பர் 17 உலக நோயாளி பாதுகாப்பு தினம் வந்து உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுது. இந்த நாளுடைய நோக்கம் என்னென்னா, மருத்துவ சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய தவிர்க்கக்கூடிய தீங்குகளை தவிர்ப்பது மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இதனுடைய நோக்கம். இந்த 2026 கருப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் அல்லாத நோய்களுக்கான பாதுகாப்பான பராமரிப்புன்னு சொல்கிறாங்க. சேஃப் கேர் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறதான் இந்த ஆண்டுக்கான தீம். அதுக்கப்புறம் என்ன ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை பாதுகாப்பான பாதுகாப்பு, வாழ்க்கைக்கு பாதுகாப்பான பாதுகாப்பு, சேஃப் கேர் ஃபார் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போயிலிருந்து கடைபிடிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2019 தான் உலக சுகாதார சபை, அதாவது WHO அப்படி WHA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ WHA உடைய தீர்மானத்தின்படி 2019

இதில் இருந்து உலக சுகாதார மையத்தால் WHO-ஆல் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நோய் தொற்றா நோய்கள் அதாவது NCDs சொல்லுவாங்க இல்லையா, நான் கம்யூனிகபிலிட்டிஸ், அதுதான் இந்த வருடத்துக்கான தீமா வச்சுருக்கிறாங்க. அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய், புற்றுநோய் உள்ளவர்கள் பாதுகாப்பான சிகிச்சை நம்ம வந்து கொடுக்கணும், எந்த மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அதாவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பேஷண்ட்ஸை கவனிக்காமல் விடுறதுனால கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்களாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் உலக சுகாதார அமைப்பு வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து இதை திறம்பட செய்யணும். இதில் பங்கேற்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லாருக்குமே வந்து நாம் இதை வந்து வலியுறுத்தணும். அதே மாதிரி பேஷண்ட் சைடில் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு மாத்திரை வாங்கி மெடிக்கலில் போடுறீங்களா, ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் உங்களுக்கு கொடுக்குறாரு, என்ன மெடிசினை அவர் கொடுக்குறாரு,

வந்து நாம் இதை வந்து வலியுறுத்தணும். அதே மாதிரி பேஷண்ட் சைடில் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி மெடிக்கலில் போடுறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் உங்களுக்கு கொடுக்குறாரு, என்ன மெடிசினை அவர் கொடுக்குறாரு, அந்த மெடிசின் நம்ம கொடுக்கறது கரெக்டு தானா அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கன்னா நாம் எல்லாருமே பேஷண்ட்ஸாக இருக்கிற நாம் எல்லாருமே வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது, ஒரு சர்வீஸை எடுத்துக்கும்போது அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை வந்து WHO பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம், தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு ஒரு தலைவலிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, ஒரு மாத்திரை வாங்குறீங்க, ஏதோ ஒரு டானிக் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு சிரப் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எதுலேருந்து அதை தயாரிச்சிருக்காங்க, எதுக்காக அது கொடுக்கப்படுது, எத்தனை எம்ஜி வந்து நமக்கு சேஃபு, எத்தனை எம்ஜி அதிகமாக போனால் அது வந்து சேஃப் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டாக்டர்கிட்ட கேளுங்க, இதை கொடுக்குறீங்களா டாக்டர், இது கரெக்டு தானா, என்னோடய ஏஜுக்கு இந்த மருந்தை நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டு, நீங்கள் சாப்பிட்றது உங்களுடைய உடலுக்கு உகந்தது தானா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கோங்க. அதில் தப்பே கிடையாது. அதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து உலக சுகாதாரமே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 8:34 அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தம புத்திரன் படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த விஜய் பிரகாஷ் அண்ட் சைந்தவி பாண்ட பாட்டு, இப்போ தான் ஒரு சைந்தவி பாட்டு கேட்டால் மறுபடியும் சைந்தவியே வர்றாங்க. ஓகே, பிரியனுடைய வரிகளில் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் இந்த பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமந்தோடு.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
0: என்ன சொல்ற குயில? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இந்த பாட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குங்க, அது என்னன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? அதாவது படத்துடைய சிச்சுவேஷன் வந்து அந்த தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி அந்த சைடில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த பாட்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி எழுதியிருப்பாங்க. அவன் முன்னே வந்துட்டா, அசங்கமே கொண்டுட்டா, வலிக்காமல் வதைக்கிறாமியா, உம்மம் மணிக்கு காத்திருக்க, அந்த மாதிரி ஒத்த நிலவை போல் குத்த வச்சு அழகுதாமில், என்ன பிச்சு திங்குதாமில், அந்த மாதிரி அந்த சினாங்களை தான் அந்த திருநெல்வேலி சைடிலலாம் பேசுவாங்க இல்லையா, திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில். அந்த இதுலேயே வந்து இயக்குனர் இந்த பாட்டை எழுதியிருப்பார். அண்டு உள்ளுக்குள்ளே வந்து நிறைய டீப்பான விஷயங்கள் இந்த பாட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கும். கனடாவில் இருந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வாங்க இந்த பாட்டை பாடுங்க, படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும், நடிங்க அப்படின்னு சொல்லி டிஜி அருணாச்சலத்தை கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்து பாட வச்சு நடிக்க வச்ச பாட்டு. அண்ட் சின்மையும் வந்து ரொம்ப அழகாக பாடிருப்பாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில். இப்படிப்பட்ட பாட்டை கேட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தேசிய மருத்துவர் தினம் பேசிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சர்வதேச மருத்துவ தினமும் ஒன்று இருக்குல்ல, மார்ச் மாதம் 1ஆம் தேதி, மார்ச் 30ஆம் தேதி இது வருது. இது எப்படி மார்ச் 30ஆம் தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதாவது டாக்டர் கிராஃபோர்ட் டபிள்யூ லாங், இதுதான் அந்த டாக்டருடைய பேர். இவர் வந்து ஜார்ஜியாவில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வெனபிள் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு, புற்றுக்கட்டி இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு முதன் முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது சல்ஃபியூரிக் ஏத்தர் அப்படிங்கிற ஒரு மருந்து பொருளை கொடுத்து, அதாவது அனிஸ்தீசியாயுது, ஓகேவா, மயக்க மருந்து, அந்த மயக்க மருந்தை கொடுத்து அந்த ஆப்ரேஷனை பண்ணுறாரு. ஸோ உலகத்திலேயே முதல் முறையாக இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுது அப்படிங்கிறது இதுதானா, 1842 மார்ச் மாதம் 30ஆம் தேதி இது நடந்திருக்கு. ஆனால் இவருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, கிராஃபோர்ட் லாங்குடைய பிறந்தநாளுங்கிறது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வருது. 1933 யூடோரா ப்ரௌன் ஆல்மண்ட் அப்படிங்கிற இன்னொரு டாக்டர், டாக்டருடைய ஒய்ஃபு, இவங்களும் வந்து ஜார்ஜியாவை சேர்ந்தவங்க. யூடோரா ப்ரௌன் ஆல்மண்ட் அவங்களுடைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் முதல்ல அனிஸ்தீசியா கொடுத்து ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்த அந்த டாக்டரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது என்ன நாளில் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதோ, அனிஸ்தீசியா கொடுத்து செய்யப்பட்டதோ, அந்த நாளை வந்து நாம் வந்து சர்வதேச மருத்துவ தினமாக, மருத்துவர் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு.

முன்மொழிகிறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து அப்படியே ஃபாலோ ஆகுது. ஸோ இன்றைக்கி அதாவது மார்ச் மாதம் ஒவ்வொரு வருடமும் 30ஆம் தேதி வந்து சர்வதேச மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுறதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபோர்ட் டபிள்யூ லாங் அப்படிங்கிற அந்த டாக்டரும் அந்த டாக்டர் செஞ்ச அந்த செயலை பாராட்டி இதை கொண்டாடணும் அப்படின்னு முடிவெடுத்த வேற ஒரு டாக்டருடைய மனைவியான இடோரா ப்ரௌன் ஆல்மண்ட் அப்படிங்கிறவங்களும் தான். ஓகே, 8:48 நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முப்பொழுதும் முன் கற்பனைகள் அப்படின்னு அடுத்தது வந்து இது கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. ராமன் மகாதேவன், கரோலியன் அண்ட் மேகா பாண்ட பாட்டு, தாமரை வரிகளில் ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பாட்டுனா வேற ஏதாவது நீங்க நினைச்சிடாதீங்க, பாட்டு வந்து நல்லா தான் இருக்கும். பட் இந்த பாடத்துடைய சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். ஸ்டேஜ் 1 ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

இப்போ கேட்டு முடிச்சோல்ல இந்த பாட்டு. இந்த பாட்டில் ஆக்சுவலாக அந்த ஹீரோயினுடைய பேர் வந்து சாருலதா தான். ஆனாலும் சுனந்தா சுனந்தான்னு அதர்வா பாடுற மாதிரி இந்த பாட்டை தாமரையை எழுதுனாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, யார் வந்து மகிழ்ச்சியை கொண்டு வர்றாங்களோ, மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய பெண்ணுக்கு சுனந்தா அப்படின்னு பேரான் சான்ஸ்கிரிட்டில். அதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தாமரையை நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்பொழுது அப்படியா மேடம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 8:54 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் அவர் ரெயின்போடைய நிறைவு பகுதியும் வந்துட்டோம். ஸோ நிறைவு பாட்டாக என்ன பாட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1001 படத்திலிருந்து இந்த பாட்டை கேட்டுமே ரொம்ப நாளாச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் உங்களுக்காக இப்போ கொடுக்குறேன். தனுஷ் ஆண்ட்ரியான் ஐஸ்வர்யா தனுஷ் பண்ண பாட்டு, செல்வராகவனுடைய வரிகளில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அடுத்ததாக 9 உங்களுக்கு கெட் செட் கோ, சார் 10 தான் கெட் செட் கோ, இப்படியே உளறிட்டு இருந்தால் என்ன பண்ணுறேன்னு தெரில. ரஷ் அவர் ரெயின்போ முடிஞ்சு உங்களுக்கு வந்து ரெயின்போ ரேப்பில் பயங்கர அதிரடியான பாட்டை கொடுக்கறதுக்கு நம்ம ஆர்ஜே ஷினோஃபர் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து வேறு லெவலில் பாட்டெலாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாட்டெலாம் கொடுப்பாங்க. ஸோ 1001 படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு கேளுங்க. அதுக்கப்புறம் 10 நான் உங்களை மறுபடியும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி சேர்ந்து ஜாலியாக மீட் பண்ணுறோம். ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: என்றும் நீங்கள்
1: Rainbow Rap. Rainbow Rap.

நேரம் 9:07 ஆகிட்டிருக்கு. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வில்லன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

9:13 ஆகிட்டு நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 9:26 நீ ஆகிட்டிருக்க நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 9:30 ஆகிட்டு நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குருவி திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: Are y'all ready for the countdown?
3: Ladies and gentlemen,
4: players and hustlers,
2: 5, 4, 3, 2, 1, Happy New Year!

9:34 ஆகிட்டு இருக்க நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சாமுராய் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஒன்பது மணி 40 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்க நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:46 ஆகிட்டு இருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாற்றான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:56 ஆகிட்டிருக்கு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோ பரோஷன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ

0: ஏன் இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் வந்து ஷினோஃபர் உட்காந்துருக்காங்க.
1: ஆமாம்,
0: நல்லா இருக்கீங்களா ஷினோஃபர்?
1: நான் நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கிறேன். உங்கள் கூட ஷோ பண்ணுறல, அதனால் அந்த எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குது.
1: ஆமாம், எனக்கு
0: எப்படி இருக்க போகுது இந்த நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்போடு இங்கே வந்து நான் உட்காந்துருக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து சாப்பிட்றது முழு நேர வேலையாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: எல்லாருமே வந்து ஃபூடியாக தான் இருப்போம். ஸோ ஒரு ஃபூடி கேம் தான் விளையாடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது நாங்கள் வந்து சாப்பாட்டு பேரை சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இட்லி அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், இது வந்து வெள்ளையாக ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். மூணே மூணு எடுத்து தான் இதுக்கு இருக்குது. ஈல ஆரம்பித்து ஈல முடியுங்க, அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேமு. எப்படி இருக்குது இந்த கேமு சினோஃபர்?
1: கேட்கவே நல்லா இருக்கு, பட்
0: நல்லா இருக்கு. சாப்பிடவே நல்லா இருக்கும் பொழுது கேட்கவே
1: நல்லா இருக்காதா என்ன? கரெக்ட்.
0: ஓகே, 2986000038, அதுக்கப்புறம் 2952055454, இந்த ரெண்டு எண்களில் எதுக்கு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணக்கூடிய நேயர்களுக்கு நான் முக்கியமாக ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேயர்கள் வந்து ஏற்கனவே ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கவங்க அடிக்கடி கால் பண்ணி பேசுகிறீங்க அப்படிங்கிறதுனால புது நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க. அதனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நேயர் பேசணும், அடுத்த நேயர் வந்து அடுத்த வரில் பேச வேண்டாம், நீங்கள் புது நேயர்களுக்கு வழி கொடுங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஷோலையும் நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த வரில் யாரெல்லாம் வர்றீங்களோ வந்துருங்க, அடுத்த வரில் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போட்டு பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே வந்தீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி, அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக வந்துட்டு போங்க, ஓகேவா? ஸோ ரோஜா கூட்டம் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு பாட்டு நம்ம கேட்க போகிறோம். ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காரு வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனித் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதோலு.
2: அத்துய பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: ஓகே வீரா ப்ரோ, என்ன பண்ணலாம் இன்னைக்கு?
1: சட்னி பண்ணுவோம். எடுத்து வந்துட்டேன்.
0: சரி சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்டுடலாமா?
1: ஓகே, வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: ஐயா. சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான கேள்வியை சினோஃபர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, கேளுங்க.
0: ஓகே ஜெயசீலன், இப்போ நான் வந்து ஒரு சாப்பாடு பேர் தான் சொல்கிறேன், ஆனால் பேரை சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் அந்த பேரை கண்டுபிடிக்கணும். சரியா?
1: க்ளூ மட்டும் கொடுப்பாங்க.
0: ஆமாம், க்ளூ தான் கொடுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட், தெருக்கல்லலாம் விற்கக்கூடிய ஃபுட்டு சாப்பாடு. சரியா? சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சாட் ஐட்டம் மாதிரி. அதாவது வட இந்தியாவிலேருந்து தாவி குதிச்சு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடற்கரைகள்ல அதிகமா கிடைக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு எழுத்து இருக்கு.
1: நாலு எழுத்து இருக்கு.
0: ஆமா, ஃபர்ஸ்ட் பேல ஆரம்பிச்சு ரீல முடியுது.
1: சாப்பிட்டா என்ன டேஸ்ட்ல இருக்கும்?
0: சாப்பிட்டா வந்து
1: சினோஃபேரே சிக்குவாங்க.
0: ஆமா, இனிப்பாவும் இருக்கும் காரமாவும் இருக்கும், அதுல எல்லாமே போடுவாங்க.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா
2: ஐயா?
0: என்னது
1: முதல் எழுத்து? முதல் எழுத்து பெற்றோருக்கு வரக்கூடிய பேனா.
0: இல்ல இல்ல, பெற்றோருக்கு வரக்கூடியது இல்ல,
1: பே நெடில் சார்.
0: ஆமா,
2: நெடில். ராகா
1: நெடில்.
0: நெடில். ஆமா,
1: பேரு பேருந்து வரக்கூடிய நெடில் சார். அடுத்த எழுத்து
0: கடைசி கடைசி வந்து ரி.
1: ஆமா சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார்
3: பேசுறீங்க?
1: உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான
3: கூழு கறி
1: என்னது? விருப்பப்படுவாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா எழுத்து சார். மீல் ஆரம்பிக்குது.

0: போக்குவரத்தில் அந்த மீ, அந்த மீல ஆரம்பிக்குது, ஜீல முடியுது, ஜி ஜி அந்த ஜீல முடியுது,
1: மீ
0: மீ மீல ஆரம்பிச்சு ஜீல முடியுது. ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை. வடமொழி ஜி மீல ஆரம்பிச்சு, அதாவது ரெண்டு வார்த்தை சேர்ந்தது இந்த உணவு பொருள். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், மோஸ்ட்லி ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க.
2: பொண்ணு பார்க்க யாராவது வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா கொடுப்பாங்க.
0: ரைட்டு, பாத்தீங்களா சினோஃபர் எப்படி குளு குடுக்குறாங்கன்னு. இதுக்கு தான் சினோஃபர் வேணுங்கிறது.
2: என்ன சொன்னீங்க?
0: மிச்சர் நாலு எழுத்துல முடிஞ்சிடும் சார். நான் சொல்றது ஏழு எழுத்து சார், ரெண்டு வார்த்தை சேர்ந்தது சார்.
1: ஒன்னு
0: ஞாபகத்துக்கு வரலையா?
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே கண்ணன் சார் வந்து வணக்கம் சார்.
3: புதுசா
2: ஒரு கேள்வி கேக்குறேன் நானு, சரியா? ஓகே ஓகே. அதாவது இது வந்து காலை உணவுல அதிகமா கொடுக்கப்படுது.
0: ராகில பாயா செஞ்ச ஒரே ஆளு ஏமா மட்டும்தான்.
2: கொஞ்சம் ரெசிபி சொல்றீங்களா? ராகில பாயா எப்படி செய்யலாம்?
3: நானா சொன்ன கஞ்சி கேள்விப்பட்டிருக்கேன். கஞ்சிக்கு என்னன்னு தெரியல எனக்கு.
2: இல்ல ரொம்ப நெருங்கிட்டீங்க. இது காலை உணவுல நிறைய பேர் வீட்டுல செய்யறாங்க. இத
0: மாமியாவுக்கு அடுத்த சொல்லு என்ன சொல்லுங்க. நான் வேற ஒரு ஃப்ளோல போனா நீங்க வேற ஒரு ஃப்ளோல போறீங்களே.
2: இப்ப வந்துட்டீங்க பாருங்க. இப்ப தெரியுதா எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த
3: ஷோன்னு?
0: சூப்பர் சூப்பர் மேடம், நல்லாவே நீங்க விளையாண்டீங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், கண்டுபிடிச்சாரு. ரெண்டு வார்த்தை இருக்கு இதுல. தீல ஆரம்பிக்கும் வார்த்தை, தீ
0: தீ.
2: சரியா? ஆ, தீல ஆரம்பிக்கும்.
0: குரில்.
2: ஆ, குரில். லாஸ்டா வந்து வாழ முடியும்.
0: வாழ முடியும், தீல ஆரம்பிச்சு வாழ முடியும்.
2: ஆமா, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊரோட ஸ்பெஷல்.
0: திவாகர்னு சொல்ற பாரு.
2: திவாகர் வா அப்படின்ற
1: பாரு.
0: என்னது?
1: திருநெல்வேலி அல்வா.
2: ஆ,
0: திருநெல்வேலி அல்வா மாதிரி குழு கொடுத்திருக்கீங்க. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க.
2: கொஞ்சம் கஷ்டமா கொடுத்துருக்கலாம் போல. நன்றி கால் பண்ணி.
0: ஓகே சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. சேர்ந்த ஒரு உணவு பொருள் இது. மோஸ்ட்லி சைட் டிஷா தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். மால ஆரம்பிச்சு மா, நெடில். இல்ல இல்ல, குறில் இல்ல, நெடில். மாங்குயிலே பூங்குயிலேக்கு வர்ற அந்த மாவண்ணா இருக்குல்ல மா, அந்த மால ஆரம்பிச்சு டீல முடியக்கூடிய ஒரு உணவு பொருள். மொத்தம் எழுத்து பாத்தீங்கன்னா 4, 3, 7 எழுத்து. ஏழு எழுத்து வார்த்தை, மாலை ஆரம்பிக்குது, டீல முடியுது, சாப்பாட்டுக்கு வந்து ஒரு சைடிஷா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான்.
2: ஏதாவது வேற ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
0: வேற என்ன க்ளூ கொடுக்கறது இதுல?
2: நாங்களே சாப்பாடு
3: சைடி பச்சடி வருமா?
0: ஆ, வந்துச்சு வந்துச்சு, அதுதான். வாங்க பச்சடியே தான். குண்டாஞ்சட்டி எல்லாம் அவங்கதான் வீட்டுல உருட்டிக்கிட்டு இருக்காங்களா தெரியல. வணக்கம் ரெயின்போ.
2: இருக்கலாம்.

0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: உங்களுக்கான உணவு பொருள் கேட்க ரெடியா?
0: சொல்லுங்க.
2: ஓகே, இது வந்து மூணு வார்த்தை அடங்கியிருக்கு, சரியா?
0: மூணு வார்த்தையா?
2: ஆமாம், மூணு வார்த்தை இருக்கு. ஆனால் ரொம்ப ஃபேமஸான டிஷ். அதாவது இது வந்து நார்மலான கடைகள்லாம் கிடைக்காது, வீடுங்களில் அடிக்கடிலாம் செய்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் போனால் தான் நீங்கள் சாப்பிட முடியும், சரியா? இது வந்து பால் ஆரம்பித்து லால முடியுது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட.
1: பால் ஆரம்பித்து லால
2: முடியுது. ஆமாம், லால முடியுது.
1: பாலா,
2: மூணு வார்த்தை இருக்கு.
1: முடியும் சார். இது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு பொருள் தான் சார். மீல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது
0: வரும்
1: சார். ஆமாம், ரால் ஆரம்பித்து இம்முல முடியுது, மூணு எழுத்து சார்.
2: மூணு வார்த்தையும் கண்டுபிடிக்க மாட்டேறீங்க, மூணு எழுத்தையும் கண்டுபிடிக்க
1: மாட்டேறீங்க. ரசம், ரசம், ரசத்தை சூப்பராக கண்டுபிடித்த உங்களுக்கு கலைசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே,
0: நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் பேசுறீங்க? எக்கோ அடிக்குது. அயன் ராகவன். அயன் படத்துல நடிச்சீங்களா?
3: அயன் படத்துல சூர்யா தான் நடிச்சிருக்காரு, நான் நடிக்கல.
1: சரி சார், சொல்லுங்க சார். உங்களுக்கான கேள்வியை வந்து சினோபர் கேட்பாங்க சார்.
2: எனக்கு உங்களுக்கான கேள்வியை நான் கேட்க போறேன்னு சொன்னாரு, கேக்கட்டாமா? அதாவது மூணு வார்த்தை இது, சரியா? ஆல்ரெடி ஒரு நேர்கிட்ட கேட்டதுதான். பால் ஆரம்பிச்சு லால முடியுது.
1: பெரிய ஹோட்டல்ல தான் கிடைக்கும் இதெல்லாம்
2: சும்மா எல்லா இடத்துலயும் கிடைக்காது.
1: சப்பாத்தி, நான், ரோட்டி, புல்கா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் பொழுது இது நல்லா இருக்கும் சார்.
3: ஐயோ, நல்லா குழு ஏத்து தரீங்க, ஆனா
1: நாபருக்கு
2: வர மாட்டேங்குது போலயே.
1: வேற ஏதாச்சும் குறிப்பு கொடுக்க முடியாது. எவ்வளவு நேரம் தான் நாங்க வந்து இருக்கிறது? நீங்க நீங்க அரங்கநாதன் சபைய வழியே போயிட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க.
2: மல்லிகைப்பூ
1: மாலை
2: அத கூட சாப்பிட்டுருவாங்க போலப்பா.
3: குறிப்பு
2: அது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நேத்து நைட்டு வச்சது காலையில எழுந்து செஞ்சு அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு
1: பாட்டு இருக்கு.
2: அந்த அந்த ஒரு டிஷ், இட்லி, இட்லி,
3: இட்லியா?
2: அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், இஞ்சா இட்லியான்னு.
3: நீங்க சொன்ன ஈல ஆரம்பிச்சு
2: மாலை முடியும்.
4: கண்டுபிடிச்சீங்க
1: பயங்கரமா இருக்கீங்க.
2: ஓ, அத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ரோட்டி, நான், பட்டர் நல்லா சொன்னேன், கண்டுபிடிச்சிட்டீங்க.
4: இல்ல, மூணு வார்த்தை சொல்ல, பன்னீர் பட்டர் மசாலா.
1: உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
4: மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
1: ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் அதை நீங்க சொல்லாம விட்டீங்க மேடம். சரி, அடுத்தது உங்களுக்கு இதை கேக்குறீங்களா? வேண்டாம், கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறதால அடுத்து கேட்டுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
0: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: காலை வணக்கம், இருவர்

0: இருக்கும். குட் மார்னிங், காலை வணக்கம்.
1: குட் மார்னிங், குட் மார்னிங், நல்லா இருக்கும். உங்க நேம் சார்?
0: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
0: ரங்கராஜன்.
1: ரங்கராஜன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஊல ஆரம்பிச்சு பூ பூ இருக்கு இல்லையா, குரில் பூ, அதுல முடியும் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல செய்வாங்க.
1: என்னைக்காவது ஒரு நாள் செய்வாங்க.
2: ஆமா, இப்பவுமே சாம்பார் ரசம் செஞ்சுட்டு இருக்க வீட்டுல. புரியல, எவ்வளவு எழுத்தா?
1: எவ்வளவு எழுத்து?
2: நாலு, நாலு, எட்டு எழுத்து சார். ஆறு, ஏழு, எட்டு இருக்கு சார். எட்டு எழுத்து இருக்கு.
1: எட்டு எழுத்தில் ஒரு குழம்பு.
2: எஸ், அதாவது சூப்பர். இப்பதான் நீங்க சொல்லிடணும். கடைசி நாலு எழுத்து அவரே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன? ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் சொல்லுங்க.
1: கடைசியில நான் குழம்புன்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்ல. எட்டு எழுத்துல ஒரு குழம்புன்னு நீங்க குழம்பிக்கிட்டே தான்
0: இருக்கிறீங்க.
1: அது சொல்லியாச்சு சார்.
2: இட்லி உப்புமா எல்லாம் நான் கேட்கவே இல்லை. இப்ப ஊல ஆரம்பிச்சு பூல முடியக்கூடிய உணவு பொருள் வீடுங்க. அடுத்த காலர் போயிடலாம்.
1: நன்றி சார், நன்றி சார். இதே மாதிரி நீங்களும் கால் பண்ண நினச்சிங்கன்னா 298-6-00-38 அப்படி இல்லைனா 299-5205-54 எண்களில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம வந்து உள்ளத்தை அல்லித்தா படத்திலேருந்து சினோஃபருக்காக இந்த பாட்டு கேட்குறோம். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4.
2: இங்கே எல்லாமே செம்மதூள்.

0: ஓகே சீனாஃபர், உட்காருங்க, ஆடி முடிச்சது போதும். நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்க நிகழ்ச்சி கெட் செட் கோ. நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். கெட் செட் கோல செம்ம ஜாலியா நம்ம வந்து ஒரு ஃபுடி கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேம்ல நீங்க கலந்துகிட்டு விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2986000038 2952055542 எண்களுக்கு நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். வணக்கம் ரெயின்போ. பேசி முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உணவு பொருள் ரெடியா? இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயிர் வகையில செய்யக்கூடிய ஒரு உணவு பொருள், சரியா?
0: காராமணி பயிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி
0: பச்சை பயிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிதான் சார், அதான் சார், அதான் சார்.
1: ஆமா, இது வந்து சால ஆரம்பிச்சு லால முடியும், ரெண்டு வார்த்தை இருக்கு. இது சால ஆரம்பிச்சு லால முடியும்.
0: காத்து அந்த சா இருக்குல்ல, அந்த சா சார் எழுதுகிறாரு. கா கிடையாது சார், சா சத்தத்துக்கு வர்ற சாணா.
1: சா இல்ல, சாதா பெருசா, குரில் சா. ஆமா, இது வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சார்.
0: இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சார், நாங்க வீட்டுல செஞ்சு விக்கிறோம் சார் அப்படின்றாங்க. ஹோம்மேட் ஃபுட் பிசினஸ் பண்றோம் சார்.
1: மசாலா, ஓகே, ரெண்டாவது வார்த்தை கரெக்ட். ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் முக்கியமானது.
0: என்ன வச்சுக்கலாம்? இல்ல அவர் சொல்றது புரியல.
1: நன்றி,
0: ட்ரை பண்ணதுக்கு நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். அந்த வணக்கம் ஒரு 40 தடவை கேக்குது. யாரு சார்? கனகராஜ். ஓகே, ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க
2: நினைக்கிறேன்.
0: இதே அதே கேள்வி.
2: என்ன
1: மசாலா?
0: சன்னா மசாலாவா?
2: சன்னா மசாலா.
1: சன்னா மசாலா, சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: சார் ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்த ஒரு உணவு பொருள், நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க.
1: எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு.
0: ஆக்சுவலா இது வந்து ஒரு நம்ம ஊர் கிடையாது சார், இது வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் சார். இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது, ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க.
2: சைனீஸ் ஃபுட்னா அது

0: நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க.
1: எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு.
0: ஆக்சுவலா இது வந்து ஒரு நம்ம ஊர் கிடையாது சார், இது வந்து ஒரு சைனீஸ் ஃபுட்டு சார். இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது, ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க.
2: சொல்லட்டுமா?
1: ஓகே, ரால் ஆரம்பிச்சு டீல முடியுது, ரெண்டு வார்த்தை இருக்கு.
0: ரால் ஆரம்பிச்சு டீல முடியுது.
1: ஆமா, இது வந்து இரவு உணவுகள்ல நம்ம வீடுகள்ல அதிகமா செய்வோம்.
0: ராகி கஞ்சியா?
1: ராகி கஞ்சி
0: உங்களுக்கு வீட்டுல தான் குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தத்துல சொல்ற மாதிரி தெரியுது.
1: நான் சொல்றது இரவுல ரால் ஆரம்பிச்சு டீல முடியுது, ரெண்டு வார்த்தை இருக்கு.
0: ஹெல்த்தியான ஃபுட், டயட்
1: கொஞ்சம், ஆமா டயட் கான்சியஸ் இருக்கவங்களாம் சாப்பிடலாம், ஈஸியாவும் செஞ்சிடலாம். தொட்டுக்க சட்னி கூட வைப்பாங்க.
0: தொட்டுக்க சட்னி வைப்பாங்க.
2: ரவை,
1: ரவை
0: என்ன மாதிரி இருக்கீங்க சார்? வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. பிக்கப் எஸ் நீங்க பிக்கப் பண்ணிட்டீங்க.
3: ஹலோ, ஹாய்,
0: வணக்கம். யாரு?
3: பிரபு, இங்கே இந்த கெருகம்பாக்கம்ல இருந்து.
0: கெருகம்பாக்கத்துல இருந்து? ஓகே பிரபு, என்ன பண்றீங்க?
3: வர்க் பண்றேன் நான், பிரைவேட்.
0: ஓகே சார்,
1: அப்பனா இவருக்கு சைனீஸ் ஃபுட்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அந்த சைனீஸ் ஃபுட் நீங்க கேட்டிங்களா?
3: ஒரு மூணு क्वेश्चन அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சூரியம்சத்துல ஒரு இட்லி உப்புமா,
1: உருண்டை குழம்பு கண்டுபிடிச்சாங்களா? ஐயோ,
0: பசில்ஸ் போற மாதிரி எல்லாத்தையும் போட்டு எழுதி வச்சிட்டாரு.
1: அதா சுடுக்கோ விளையாடி இருக்காரு.
3: கண்டினியூஸா ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ண அப்ப எல்லாம் அப்படிஞ்சா, அப்புறம் லாஸ்டா ரவா கிச்சடின்னு நினைக்கிறேன். அப்புறம் கோபி மஞ்சூரியன்.
0: கோபி மஞ்சூரியன் ரா சக்க சமய பண்ணீங்க.
1: எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இருந்தால அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துதான் ஆகணும்.
0: கொடுத்துதான்ன்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே சார், உங்களுக்கு ஊள ஆரம்பிச்சி ஈயல முடிகிற ஒரு ஒரு உணவு பண்டம் சார். மொத்தம் 4 எழுத்தான் சார்.
3: ஊனா
0: நெடில். ஆமா, ஊருக்கு வர்ற ஊ. ஊல ஆரம்பிச்சு லாஸ்ட் எழுத்து இ. இந்த இதுல எல்லாம் முடியல சார்.
1: போட்டு
0: புள்ளி வச்சா ஈன்னு வரல, அந்த இ சார்.
3: இது சைடு டிஷ்ல ஊர்காயா?
0: ஆமா சார், ஊர்காய் தான் சார்.
3: ஆல்ரைட்,
0: ஊர்காய வந்து நம்ம எவ்வளவு ஈஸியா கொடுத்து இவர் வந்து கண்டுபிடிக்க வச்சிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
4: காலை வணக்கம் வீரா சார் அண்ட் ஷினோபர் மேடம்.
1: காலை வணக்கம்
0: சார். யார் பேசுறீங்க?
4: ராயப்பேட்டை வெங்கட் சார். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார்.
1: ஓகே, ராயப்பேட்டையில இருந்து கால் பண்ணியிருக்காரு.
0: ராயப்பேட்டை சைடுல இருந்து ஏதாவது கொடுக்குறீங்களா?
1: ஆமா, ஏதாவது ஒரு இது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
4: தாங்க சொல்லிடுறாங்க, இப்ப தெரியுது.
1: புரியல என்னவா?
0: என்னது
4: அது? பக்கத்துல இருக்கிற ஃபேமஸ் டீல ஆரம்பிச்சு நீல முடிக்க போறீங்க.
1: அதாவது பிரியாணி நம்ம சொல்ல போறேன. சேச்சா, அந்த அளவுல ஈஸியால கேட்க மாட்டோம் உங்களுக்கு. சரியா, எனக்கு வந்து ராயப்பேட்டை போகும்போது வீரா ப்ரோ, அங்க வந்து ஒரு ஒரு ஒரு பானம் குடிச்சேன். அந்த பானம் பேர் தான் அவர்கிட்ட கேட்க போறேன்.
0: எத்தனை மணிக்கு குடிச்சீங்க? சரி ஓகே,
1: அது வந்து நல்லா இருக்கும், இனிப்பா இருக்கும். ரோல் ஆரம்பிச்சு இக்குல முடியும். அது
0: ரோல் ஆரம்பிச்சு இக்குல முடியுமா?
1: ஆமா, ராயப்பேட்டை ரொம்ப ஃபேமஸ்.
0: அவர் சொல்லிட்டாரு ஆன்சர்.
1: என்ன சொல்லியிருக்காரு?
0: ரோஸ் மில்க்.
1: ரோஸ் மில்க் சொல்லிட்டாரா?
0: செவத்துல அடிச்ச பந்து மாதிரி நீங்க கேக்குறதுக்குள்ள டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாருங்க.
1: அவர் ஊர்ல இல்ல, அது ஃபேமஸ் இல்லையா?
0: சரி ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க. யார் பேசுறீங்க?
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
0: நல்லா இருக்க, நல்லா இருக்க. சரி, உங்களுக்கு வந்து நீங்க திண்டுக்கல்ல இருந்து வர்றதுனால உங்களுக்கு வேற ஊர்ல இருந்து ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
1: இல்ல இல்ல, நானே கேக்குவா?
0: நானே கேக்குறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பெண்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், அதனால அவங்களே கேக்கணும்.
1: இது வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, பிறந்த நாள் அதுமா இது கண்டிப்பா இருக்கும். சரியா, ரெண்டு வார்த்தை இது. சரியா, வேலை ஆரம்பிச்சு இக்குல முடியும்.
0: வேலை ஆரம்பி

0: வச்சு இக்கிள முடியும்.
1: ஆமா வே வந்து குரில்,
0: வே குரில்,
2: கேக்கு
0: கண்டுபிடிக்க முடியும். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே சார், நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. நன்றி, வணக்கம்.
1: ஓகே, அடுத்த நேர்கிட்ட போயிடலாம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பஞ்சபூதங்கள் சாட்சியா,

0: ஹெட்செட் கோதாம் விளையாட்டுக்கிட்டு இருக்கோம். 10:40 அடுத்த நேர்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். உங்களுக்கான உணவுப் பொருள் குழு ரெடியா?
1: ரெடி மேடம்.
2: ஆல்ரெடி ஒருத்தர் கிட்ட கேட்டிருந்தேன், ரெண்டாவது வார்த்தையை கேக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. வேறவே சொல்லிடுவா. சரி ஓகே. இது வந்து எப்படின்னா, நம்ம ஊர் பண்டிகைகள்ல எல்லாம் வீடுங்கள்ல எல்லாம் செய்வோம். இப்ப நிறைய பேர் வீடுங்கள்ல எல்லாம் செய்யறதுல ரெடிமேடாவே விற்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம். சரியா? ஆள் ஆரம்பிச்சு இம்முல முடியும். ஓகேவா?
0: ஆள் ஆரம்பிச்சு இம்முல முடியும்.
2: அஞ்சு எழுத்து இருக்கும். அதாவது இது இல்லாம ஒரு பண்டிகையே இல்லைங்க அந்த அளவுக்கு. அதாவது எல்லா மதத்தினருமே இதை செய்வாங்க.
3: உங்களுக்கான
0: கேள்வி சேர்ந்த ஒரு உணவு மேடம் இது. கேள ஆரம்பிச்சி கே நெடில். ஓகேவா? கேசவன் அந்த வார்த்தை அதுக்கு வரக்கூடிய கே. கேள ஆரம்பிச்சு டூல முடியுது. டூ. ஓகேவா? டூல முடியக்கூடிய ஒரு உணவுப் பொருள், ரொம்ப சத்தான ஒன்று. 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுது. என்ன சொன்னீங்க?
3: கேழ் வரகு லட்டு.
0: கேழ் வரகு லட்டு. நெருங்கி வந்துட்டீங்க. கொஞ்சம் அப்படியே உள்டாவை மாத்துங்க பாப்போம்.
2: கேழ் வரகுல லட்டு செய்வாங்களா?
0: கேழ் வரகுல லட்டு செய்வீங்களா மேடம்? வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
2: இன்னும் வரல.
0: கேக்குறேன்.
2: வெண்ணிலா கேக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: வெண்ணிலா கேக்.
2: ஆமா ஆமா ஆமா. சரி உங்களுக்கான கேள்வி ஓகேவா?
3: ஈஸியா கேளுங்க பாப்போம்.
2: ஆமா, இது வந்து நாலு எழுத்து.
3: நாலே எழுத்து.
2: ஆமா, நாலே எழுத்து. இது வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்னே சொல்லலாம். இது வந்து ஒரு

0: மேடம் குடிக்கலாம் இதை, சரிங்களா? ரொம்ப களைப்பா இருந்தா கூட குடுக்கலாம், யாராவது வீட்டுக்கு வந்தா கூட குடுப்பாங்க. சால ஆரம்பிச்சு இத்துல முடியும்,
1: சால ஆரம்பிச்சு இத்துல முடியும். வேலூர்ல அதிகமா குடிச்சு ஆகணும் நீங்க.
0: ஆமா,
1: காட்பாடியில எல்லா இடத்துலயும் இது கிடைக்கும் நினைக்கிறேன். தாத்தாவுக்கு வர்ற இத்தன்னா இருக்குல்ல, அந்த இத்துல முடியுமா? சர்பத்து, சர்பத்து, சூப்பர் சந்திரசக்கர், நல்லாவே கண்டுபிடிச்சீங்க. பாட்டு இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு பாபா படத்துல வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 கெச்சட்கோ நிகழ்ச்சியில் நிறைய சாப்பாடை பற்றி தான் அவன் பேசிகிட்டு இருக்கோம்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன்.
1: சரஸ்வதி மேடம் திருச்சியில இருந்து பேசுறாங்க.
0: திருச்சியில என்ன ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ் சரஸ்வதி மேடம்?
2: நானே
0: சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பானம், குடிக்கிற பொருள், சரியா? இது வந்து எப்படின்னா, லேல ஆரம்பிச்சு டால முடியும். ரொம்ப ஃபேமஸா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. டா, டால முடியும்,
1: டால முடியும், டால் டாக் வர டா.
0: ஆ, கரெக்ட். ஆமா, ரெண்டு வார்த்தை இருக்கு இதுல.
2: ஓ, மேல ஆரம்பிச்சு டால
0: மே இல்ல, லே லே
2: லே.
0: ஆமா, குரில் லே,
2: குரில் லேவா?
0: ஆமா, இத குடிச்சா அப்படியே எனர்ஜியா இருக்கும், நல்லா இருக்கும்.
2: எதை போட்டு செய்வாங்க?
0: எதை போட்டு செய்வாங்களா? இதெல்லாம் நான் சொன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: நன்றி. நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், குயில் கோபி.
1: குயில் கோபி, கோபி வந்துட்டாரு.
3: சொல்லுங்க சார்,
1: கேளுங்க. சினவர் குயில் கோபிக்கு.
0: குயில் கோபிக்கு என்ன கேக்குறது? நானு
1: குயில பூடிச்சி குண்டியில அடைச்சி அப்படின்ற
0: உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கேக்குறேன்.
1: ஆரம்பிச்சு லால முடியறது. 1, 2, 3, 4, 5 எழுத்து சார். 5 எழுத்து, 6 எழுத்து.
0: இனிப்பு பொருள் சார், இனிப்பு சார், அது இனிப்பு பொருள். ஆமா, இனிப்பு பொருள்.
1: ரசகுல்லா அப்படிங்கறது சரியான பதில், அதை வந்து அவர் கண்டுபிடிக்கல. ஓகே, இன்னும் இதுவரைக்கும் நிறைய பேர் கால் பண்ணி சமைச்சாலே விளையாண்டீங்க. எல்லாருக்குமே கோடானகுடி நன்றிகள். இப்போதைக்கு நான் இங்கிருந்து வந்து கிளம்பிக்கிறேன். ஆனா சிங்கப்பூர் வந்து மத்தியானம் வரைங்கிருந்து உங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை வழங்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புவாங்க. ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே சமத்துவலு.

0: நேரம் காலை 11 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத கால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 வேட்பு மனுக்களின் மீதான பரிசீலனை இன்றும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக்கினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆகிட்டு இருக்க நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. உங்களோட நிகழ்ச்சியில திரைகாணம் தான் கேட்க போறோம் இந்த ஒரு மணி நேரம். இந்நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜனா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 11:11 ஆகிட்டு இருக்கு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்கானத்தில் அடுத்ததாக கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

நேரம் 11:18 ஆகிட்டிருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகாணத்தில் அடுத்ததாக தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எல்லாமே தவறு.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 11:35 ஆகிட்டிருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகாணத்தில் அடுத்ததாக தாளம் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

நேரம் 11:42 ஆகிட்டு நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்காலத்தில் அடுத்ததாக கோப்ரா திரைப்படத்தில் இருந்து பாடல்.

நேரம் 11:47 ஆகிட்டிருக்கு. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகானத்தில் அடுத்ததாக ஐ திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: நேரம் 11:56 ஆகிட்டிருக்க நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகாணத்தில் நிறைவு பாடலாக பட்டியல் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: Hey yo, you heard the original. Now here's the remix.

0: அமைப்புகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத கால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்கியது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் செமி கண்டக்டர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயன் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளையோர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ரித்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இ சஞ்சீவினி திட்டம். இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் வளர்ச்சி ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் இந்திய அரசின் முக்கியமான தொலைதூர மருத்துவ திட்டமான இ சஞ்சீவினி திட்டம் நாட்டின் சுகாதார சேவையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது. இந்த திட்டத்தை இந்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. பிரதம மந்திரியின் டிஜிட்டல் இந்தியா கனவை நிறைவேற்றும் முயற்சியாகவும் ஆரோக்கியமான இந்தியா என்ற இலக்கை அடையும் ஒரு முக்கிய படியாகவும் இ சஞ்சீவினி திட்டம் அமைந்துள்ளது. இந்தியாவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை பெறுவது பல நேரங்களில் சிரமமாக இருந்தது. சிறப்பு மருத்துவர்கள் பெரும்பாலும் நகரங்களில் மட்டுமே கிடைப்பதால் கிராம மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக மருத்துவர் உங்கள் வீட்டிலேயே என்ற நோக்கத்துடன் இ சஞ்சீவினி திட்டம் உருவாக்கப்பட்டது. தொலைதூர மருத்துவம் என்பது இணைய வழியாக மருத்துவ ஆலோசனை பெறும் முறையாகும். நோயாளி மற்றும் மருத்துவர் ஒரே இடத்தில் இல்லாவிட்டாலும் வீடியோ அழைப்பு, ஒலி அழைப்பு மற்றும் டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் மூலம் ஆலோசனை பெற முடியும். இது நேரம், செலவு மற்றும் ஆபத்தை குறைக்க உதவுகிறது. இத்திட்டம் இரண்டு முக்கிய சேவைகளை வழங்குகிறது. டாக்டர் டு டாக்டர், இந்த சேவையின் மூலம் முதன்மை சுகாதார மையங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள் மாவட்ட மருத்துவமனைகளில் உள்ள நிபுணர் மருத்துவர்களுடன் இணைய வழியாக ஆலோசனை பெற முடியும். இதனால் கிராமப்புற மக்களுக்கும் சிறப்பு மருத்துவர்களின் சேவை கிடைக்கிறது. இரண்டாவது, பேஷண்ட் டு டாக்டர், இந்த சேவையின் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்தபடியே மருத்துவருடன் நேரடியாக ஆன்லைன் மூலம் பேசலாம். மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்து பட்டியல் டிஜிட்டல் முறையில் கிடைக்கிறது. கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல அச்சம் கொண்டிருந்தனர். அப்போது சமூக இடைவெளியை கடைபிடித்து மருத்துவ சேவை பெற இ சஞ்சீவினி திட்டம் மிகுந்த உதவியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி பாதுகாப்பாக சிகிச்சை பெற்றனர். இத்திட்டத்தின் நன்மைகளாவன, மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய நேரம் குறைகிறது, பயணச் செலவு மிச்சமாகிறது, தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கிறது, தொலைதூர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு நிபுணர் மருத்துவ ஆலோசனை கிடைக்கிறது. இ சஞ்சீவினி திட்டம் டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தொழில்நுட்பத்தின் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரம் கிராமம் என்ற வித்தியாசத்தை குறைத்து அனைவருக்கும் சமமான சுகாதார உரிமையை வழங்குகிறது. இத்திட்டம் மேலும் பல மொழிகளில் மேலும் பல மருத்துவ நிபுணர்களுடன் விரிவுபடுத்தப்பட உள்ளது.

0: நேரம் மதியம் 12 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உலக நாடுகள் இந்தியா மீது வைத்துள்ள நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சி

எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டால் இ சஞ்சீவினி சேவை இன்னும் விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்படும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவினி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: வணக்கம் நேயர்களே, நேரம் இப்போ 12:07 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே ஜோனல். எஸ் நேயர்களே, இன்னைக்கும் நம்ம ரெயின்போ பண்பலை 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில ஏன் கூட சேர்ந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4. இந்த எண்களுக்கு இணைப்பெயர்னாக 0-4-4 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. என்னம்மா நம்பரை சொல்லிட்டே என்ன டாப்பிக்கு, ஃபோன் அடிச்சுட்டு என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாப்பிக்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு திடீர்னு லைஃப்பில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இருக்கும். அப்போ தான் குறுக்க அந்த கௌஷிக்கொந்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முடிவுக்கு தடையாக ஏதாவது ஒரு விஷயம் வரும், இல்லை ஏதாவது ஒரு நபர் வருவாங்கன்னு வைங்களேன். அந்த நேரத்தில் அதை தாண்டி நம்ம எப்படியாவது ஒரு முடிவு எடுப்போம், அதுவும் நம்மளோட கனவுக்காக. ஸோ இன்றைக்குரிய டாபிக் என்னென்னா, உங்களுடைய கனவுக்காக நீங்கள் துணிச்சலாக எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோடைய டாபிக். கனவுக்காக எடுத்த அந்த துணிச்சலான முடிவு என்ன அப்படிங்கறத ஏன் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, கண்டிப்பா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4. அப்படி என்ன ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க, அந்த முடிவுக்காக எவ்வளவு துணிச்சலா என்ன பண்ணீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க அதை என் கூட ஷேர் பண்ணணும்னா உடனே போன் எடுங்க, நேர்களே டயல் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நான் உங்க கூட நிறைய காரியத்தை தெரிஞ்சுக்க போறேன். உங்களுடைய துணிச்சலான அந்த செயல் என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நேருக்குள்ளே ஒரு குட்டி சுட்டி பிரேக் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, அந்த பிரேக்கை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ பாலக்க

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பேசிட்டீங்க.
0: சூப்பர்மா, சொல்லுங்க.
1: நீங்க
0: வந்து முயற்சி எடுத்தீங்க துணிச்சலா.
1: அவன் படி முடிச்சிருந்தா என்ன படி ரெண்டு முடிச்சிட்டேன் வீட்லயே கடைக்கு முடிச்சு படிச்சுட்டேன்.
0: பரவாயில்லையே,
1: அதனால சரி வேலைக்கு ட்ரை பண்ண சரி நான் பாக்குறேன். அவங்க என் ஃப்ரெண்டு பாத்துக்கிறாங்க, சரி என் அக்கா பாக்குறாங்க, எது வச்சு ஜாப் எடுத்து அது முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்த பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க ஏன் சும்மா உக்காந்து கூடி கூடி வாங்கலாம்ன்றாரு. ஏன்னா நீங்க படிச்சுக்கா சும்மா வாங்குறேன் போய் ட்ரை பண்ண
0: அப்படின்னு
1: வேலை கிடைக்கல மேடம். அது சம்பளம் கூட வேலை கிடைக்கும் நைட்ல அனுப்புறாங்க, அது முடியல நல்ல.
0: நீங்க போட்ட முயற்சி, படிப்புக்காக போட்ட முயற்சியுமே வந்து கண்டிப்பா வந்து பயனுள்ளது. நன்றிமா, நன்றி. நீங்களும் உங்களோட லைஃப்ல உங்களுடைய துணிச்சலான அந்த செயல் என்ன, உங்களுடைய கனவுக்காக நீங்க எடுத்த அந்த ஒரு துணிச்சலான முடிவு என்ன அப்படிங்கறத ஏன் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா சீக்கிரமா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 அல்லது 2952055544. ஸோ நேர்களே, நீங்க என்கிட்ட பேசுறதுக்காக போன் எடுத்து டயல் பண்ற அதே கேப்ல சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. 36 நிலை திரைப்படத்துல இருந்து வாடி ராசாத்தி அப்படிங்கிற ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. லலிதா விஜயகுமாரோடைய குரல்ல, விவேக் உடைய வரிகள்ல, சந்தோஷ் நாராயணனோட இசையில கேட்டீங்க. இந்த ரெண்டு பண்பலை 101.4 எல்லாமே சமதோடு.

0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில தான் வந்து இணைஞ்சிருக்கீங்க. நேரம் இப்போ 12:17 ஆயாச்சு. எஸ், பொட்டப்புல போக உலகம் பாதை போட்டு வைக்கும், முட்டு சந்து பார்த்து அந்த ரோடும் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு வரிகளை கொண்ட அந்த பாடலை தான் நம்ம கேட்டு முடிச்சோம். சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்ல கூட பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமாக பெண்களுக்கு வந்து சில நேரம் பாதை இருக்கிற மாதிரியே இருக்கும், பார்த்தா அது வந்து ஒரு முட்டு சந்தா இருக்கலாம். இன்னைக்கும் வந்து நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, அந்த மாதிரியான முட்டு சந்துகளில் யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மறைவா இல்லை வந்து இதுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடையாக வந்து நிற்கிறாங்களோ அந்த இடத்துல, இல்லை என்னோட கனவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக என்ன முடிவு எடுத்துட்டு உங்கள் கனவுக்காக நீங்கள் ஓடுனீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்குரிய டாபிக். ஸோ உங்களுடைய அந்த துணிச்சலான முடிவு உங்கள் கனவுக்காக என்ன அப்படிங்கிறத ஏன் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஒரு 10 நாள் வரைக்கும் கொஞ்சம் வேலை வரல, 10 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் தைக்க முடியல, அந்த மாதிரி அப்படியே அப்படியே அழிவாயிட்டு. இப்ப இப்படி அந்த கையில கடை தச்சுதான் இருக்கேன். கிட்ட 10-15 வருஷம் ஆயிடுச்சு அந்த கதை. இது அப்ப வந்து வேணாம் சொன்னாரு அவரு, வேணா இப்படி பாத்துக்கலாம், கம்பெனி யாருக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல கடை வைக்கலாம், நமக்கு எல்லாமே தெரியும்ல, தெரியலாம் பரவாயில்ல, எல்லாமே தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும், வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச கடை.
0: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அந்த இடத்துல வேணாம் சொன்னோம்னா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லாம உங்களோட முடிவுக்காக நீங்க வந்து நின்றுக்கீங்க பாருங்க, சூப்பர். வாழ்த்துக்கள்மா, நன்றி. இந்த மாதிரி பயங்கரமான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ்லாம் கேட்கறதுக்கே வந்து பயங்கரமாக புல்லரிக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட மக்கள் எவ்வளோ வந்து துணிச்சலோட அவங்களுடைய கனவுக்காக நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா, எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் தடைகள் வரத்தே செய்யும். தடைகள்ல வந்து நம்ம படிக்கல்ல
0: மாத்திரதான்
2: வந்து நான் எப்பவுமே துணிச்சலான
0: பெண்மணிதான்.
2: சிறு பிள்ளையில வந்து இந்த விளையாட்டுகள்லாம் நல்லா விளையாடுங்க. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க,

0: ஐயோ எங்க அப்பாவும் எங்க அம்மா பேசுவாங்க, இப்ப தானும் விளையாட்டையே இருக்கீ அப்படின்னு. இல்ல இல்ல, அது எனக்கு எனக்கு என்னமோ இந்த நீச்சல் எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு இதா இருக்கு. நீச்சல்ல எல்லா வித நீச்சலும் தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து எங்க அம்மா எங்க அப்பா பேசுவாங்க, நீச்சல் எல்லாம் போகக்கூடாது, நீ எப்ப பார்த்தாலும் போய் தண்ணி நீர் பெருக்கு அதிகமா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா நானும் போய் தொடர்ந்து போய் நீச்சல் எடுத்து பல விதமான நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா கத்துக் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அது எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மனம் மகிழ்ச்சி. அந்த நீச்சல் அடிக்கும் போது இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரிலாம் அந்த கையை வீசி அடிக்கிற நீச்சல், அப்புறம் அந்த கையை அப்படியே முட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலேயே படுத்துக்கிட்டே போவேன் நீச்சல் அடிச்சு. அம்மா அப்பா வேணாம் அதெல்லாம் போக, அதை தண்ணிக்குள்ள சொல்லும் போது நான் அதை முந்தி வரேன்ப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கல்லூரிக்குலாம் பேச அனுமதி கொடுத்தப்போ எங்க வீட்டுல என்ன வேணாம் என் பிடி தொலைக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வானொலி மூலமா கல்லூரிக்கு பேசுறதுக்கு எனக்கு அழைப்பு வந்துச்சு. அப்போ நான் வேணாம் நீ எவ்வளவு தொலைக்கெல்லாம் நீ ஒத்தையில போக முடியாதுன்னா, இல்ல இல்ல நான் போய் எனக்கான வாய்ப்பு இது எனக்குள்ள அங்கீகாரம் அப்படின்னு போய் நல்லா பேசினேன். பேசி பொண்ணாட போச்சு, கழிவு அவையாரு அப்படின்னு பட்டம் கூட கொடுத்தாங்க அந்த கல்லூரியிலேயே. இந்த வானொலியில கேக்குறவங்க வானொலி கேக்குறது மூலமா தான் போன் நம்பர் வாங்கி என்னையும் வரவழைச்சு என்னை பெருமைப்படுத்தினாங்க அம்மா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பட்டிமன்றத்துக்கு போய்
1: பேசினேன்.
0: கோயில் திருவிழாக்கு கூப்பிடுவாங்க. ஒண்ணுக்கும் நான் போயிட்டு வரும்போது என்னால எனக்கு ஒரு பெருமிதமா சந்தோஷமா
1: என்
0: பிள்ளைகளையுமே படிக்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க
1: பல விதமான வித்தைகளை கையில வச்சிருக்கீங்க போலயே. சூப்பர்மா,
0: பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு நல்ல பணியில இருக்கு அம்மா. கல்வி
1: சூப்பர்,
0: வேலை பாக்குது. நன்றி அம்மா.
1: நன்றிமா, நன்றி. அதாவது அடிக்கிட்டே போறாங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய இடத்துல அவங்களுடைய முடிவு வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு என்னோட அடையாளம் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுலயும் அவங்க சூப்பரான ஒரு வாசகத்தை சொன்னாங்க, ரொம்ப அழகான ஒரு வாசகம் அது. தடை கற்களை படிக்கல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு தடைக்கல்லாம் யாராவது ஏதாவது ஒன்று குவிச்சாங்க அப்படின்னா அதையே தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஏறி நின்று அதையே நம்மளுடைய படிக்கல்லாம் மாற்றிடணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு வரப்போகிற பாடலில் அது அதை பற்றி தான் வந்து வரப்போகுது. இந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பாடல். காற்றின் மொழி திரைப்படத்திலிருந்து கிளம்பிட்டாலே அப்படிங்கிற பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது மதன் கார்கியோடைய வரிகளில். ஸோ இந்த படத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிகா வந்து பயங்கரமாக அவங்களுடைய பேஷனுக்காக ஆர்ஜே வாங்கணும் நான் என்னால் அதை கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கர பேஷனேட்டாக அந்த ஒரு வேலைக்காக வந்துட்டு எல்லாரையும் எதிர்த்து நின்று போராடி அவங்களுடைய வேலைக்கு வந்து போவாங்க. ஸோ சூப்பரான ஒரு படம். இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதுல.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலவே,
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. நேரம் இப்போ 12:27 ஆயாச்சு. எஸ், இன்றைக்கும் நம்ம கடைசியாக கேட்ட பாடல் வந்து பார்த்திங்கன்னா காற்றின் மொழி திரைப்படத்திலிருந்து. அந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சில நேரம் வந்து நம்மளுடைய கனவுக்கு தடையாக இருப்பாங்க. நம்மளுடைய கனவு நம்மளுக்கு பெரிதாக தோன்றலாம், ஆனால் அவங்களுக்கு அது வந்து ஒரு விஷயமா தெரியாதுங்கிறதுனால பயங்கரமான ஒரு தடையாக அவங்க வந்து நிற்கலாம். அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து நம்ம துணிச்சல் முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். கலையரசி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம்.
3: சொல்லுங்க. எல்லாரும் நலமா?
2: நலம் சூப்பரா இருக்கு.
3: எப்ப வருவாங்க? நம்ம இப்ப பையனா பெத்துட்டோம், பிள்ளைங்க ரெண்டு, பேர பிள்ளைங்க ரெண்டு, அதுவும் ஆம்பளை பசங்களா போச்சு. ஆகல நாலு அக்கா தங்கச்சி ஒன்னா பிறந்தோம். இப்ப பார்த்தா எல்லாம் கல்யாணம் அனுப்புறம் எல்லாம் வேற வேற, யாருமே அட்டாச் கிடையாது, டிட்டாச்சு. எல்லாம் பேசிட்டு இருக்கு, நேர்ல வந்து பாக்க முடியலையா ஒருத்தர் ஒருத்தர்.
2: வாங்க பாத்துருவோம்.
3: நீங்களா வர்றதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். காலையிலயே அப்படிங்கிறப்ப காலையில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். 60 வருஷமா கேக்குறோமா.
2: சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப சந்தோஷம்.
3: இருக்க கையேற்றது ஒருத்தர் தான் இருக்கு. சரி, பிடிச்ச தலைப்பாருந்தா வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை
2: இந்த தலைப்பு பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
3: எல்லாமே நாங்களே தலைப்பு எழுதி அனுப்பலாம்.
2: சூப்பர்மா, சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துணிச்சலா எடுத்த அந்த முடிவு என்ன?
3: காலேஜ் படிக்கல அப்பெல்லாம் வாய்ப்பு இல்ல. 52 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப படிக்கல, 16 வயசு புடிச்சு 17 கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது, படிக்க முடியாம படிக்குமா. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு பிள்ளைங்க பிறந்த அப்புறம் வாடகை வீட்டுல இருந்துச்சு, பிஏ சேர்ந்தோம். அப்புறம் சொந்த வீடு கட்டணும், அப்பப்ப தடைகள் வந்துட்டேதா இருந்தது. வீடு கட்டுற வேலையா நடக்கணும், வீட்டுல அவங்களும் வேலைக்கு போகணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், பட்ட படிப்பு. அந்த 3 வருஷத்தை படிச்சு முடிச்சிட்டோமா அப்படியே.
2: முடிச்சிட்டீங்களா?
3: ஆமா, மறுபடியும் எம்ஏ ஜாயின் பண்ணிட்டேன்.
2: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர்மா, சூப்பர்மா, பெரிய விஷயம்.
3: வீடு கட்டிட்டோம், வீடு கட்டணும், ரெண்டு பிள்ளைங்க வளர்த்தி கட்டி கொடுத்தோம், ரெண்டு பேர பிள்ளைங்க பிறந்துட்டாங்க.
2: சூப்பர்
3: தான் இருக்கு, எதுவும் புள்ளி வரல.
2: சூப்பர்மா, சூப்பர், வாழ்த்துக்கள்மா.
3: கண்டிப்பா ஒரு பெண்ணோட பார்ட் ரொம்ப அதிகமா.
2: கண்டிப்பாமா, கண்டிப்பா
3: சாக்ரிஃபைஸ் பண்ணினா ஆகணுமா.
2: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
3: சோர்ந்து ஒரு இடமா உட்காந்து.
2: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
3: ஓடிட்டே இருக்கணும். நன்றிமா, வாழ்த்துக்கள்.

நன்றி நன்றிமா நன்றி. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் இப்போ 12:30 ஆயாச்சு. ஸோ நீங்களும் ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இணைஞ்சு என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055454. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 044 சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய படிப்புக்காக, படிப்புங்கிறதே ஒரு கனவு எங்கள் காலத்துலலாம், அந்த படிப்புக்காக நான் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா, அதுக்காக நான் எவ்வளோ முடிவு எடுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டுட்டு இருந்தாங்க. அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக அவங்களுக்காகவே ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்குது. பிகில் திரைப்படத்தில் இருந்து தான். என்ன பாடல், சிங்கப்பெண்ணேவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, பிகில்ல இருந்து இன்னொரு ஒரு சூப்பரான பாடல் இருக்குது, மாதேரே அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. விவேக்குடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில், சின்மையோடைய குரலில் கேட்டேன். இந்த ரெண்டு இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

நிகழ்ச்சியில சூப்பர் டூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து முக்கியமான ஒரு காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, நம்மளோட லைஃப்ல நம்மளுடைய முடிவுக்கு அப்போஸ் பண்ணி நிறைய பேர் நிற்பாங்க இல்லையா, நம்ம கனவுக்கு. அந்த இடத்துல நீங்கள் எடுத்த துணிச்சலான முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஸோ அடுத்த காலர் யார் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னால் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மீசையும் முறுக்கு திரைப்படத்தில் இருந்து தான் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையும் முறுக்கு அப்படிங்கிற பாடல் தான். ஹிப்ஹாப் தமிழாவுடைய வரிகளில் அவருடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 501.4 இங்கெல்லாமே சமதுலு.

வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதிய எஸ் நேயர்களே. நேரம் இப்போ 12:41 ஆயாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய முடிவுக்கு யாராவது தடையாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் துணிச்சலாக எடுத்த முடிவு என்ன அப்படிங்கிறத தான் கேட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என் கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-38 அல்லது 295-2054. எஸ், இப்பவும் வந்து நம்ம சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம். மீசைய முறுக்கு, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படிங்கிற பாடல். அந்த பாடல்ல ஒரு சூப்பரான ஒரு வரி வந்தது, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. அதுல நம்மளால முடியாதுன்னு யார் சொன்னா முயன்றுப்பார் முடித்திடலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு வரி வந்திருக்கோங்க. சில நேரம் முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க, நீங்களும் அதை நம்பி நீங்கள் முயற்சியே பண்ணலைன்னா கண்டிப்பாக அது என்றைக்குமே முடியாது தான். நீங்கள் முடியாது அப்படிங்கிறத நம்பாமல் நான் முயற்சி பண்ணுவேன், முடியுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கனா திரைப்படத்தில் இருந்து தான் ஊஞ்சல ஊஞ்சல உரா அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. மோகன்ராஜன் வரிகளில் திபுனினன் தாமஸோடைய இசையில் சித் ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதுலு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRD Jewelers.

செய்திகளை வரலாறாக்கும் கணா காண வேண்டுமே அப்படிங்கிற சூப்பரான வரிகளை தாங்கி அந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 12:47. எஸ் நேர்களே, ஹாய் ஸ்னிக்தி, நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான மோட்டிவேட்டிங் சாங்ஸாக வந்து கேட்டு தள்ளிகிட்டு இருக்கோம். எஸ், நம்ம லைஃப்லேயும் சில நேரம் நம்மளுடைய கனவுக்கு எதிராக சிலர் வந்து நிற்கலாம். அந்த நேரத்தில் நம்ம வந்து துணிச்சலாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கனா திரைப்படத்தில் சூப்பரான ஒரு டைலாக் இருக்குங்க. அதாவது அதில் ரெண்டு மூணு டைலாக்ஸ் இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்களுடைய கனவுக்காக வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுக்காக ஒரு கிராமத்து பெண்ணாக வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பாரு, ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீ பிடிக்கிற இடத்துல தான் அது உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பயங்கரமாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளுடைய கனவு நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பிடிக்கிற இடத்துல தான் தெரியும், நம்ம அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏ சொன்னீர்களே, நீங்களும் உங்களுடைய கனவுக்காக எவ்வளோ நாளும் போராடலாம், அது தப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அயலான் திரைப்படத்திலிருந்து மாஞ்சானி மாஞ்சானி அப்படிங்கிற சூப்பராக உன்ன ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. சிவகார்த்திகேயன் மற்றும் ஏ ஆர் ரஹ்மானுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், ஏ ஆர் அமீன் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் இணைந்து பாடிய பாடல் கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதோலு.

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்னேகிதியே. ஸோ மஞ்சா நீ அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடலை, ஒரு மோட்டிவேஷனலான சாங்கை கேட்டு முடித்த நேரம் 12:52. அடுத்த பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து தலை கோதும் அப்படிங்கிற பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்கு. பிரதீப் குமாரோடைய குரலில், ராஜு முருகனுடைய வரிகளில், ஷான் ரோல்டன் இசையில் கேட்டு நிந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

ஹாய் ஸ்நேகிதி, எஸ் நேயர்களே, சூப்பர் டூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதுக்குன்னே வந்து குறுக்கு அந்த கௌஷிக்கு வந்து அப்படின்னு யாராவது வந்து நிற்பாங்க. அந்த இடத்துல அதையும் தாண்டி, இல்லை இந்த ஒரு முடிவு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய லைஃபுக்காக எடுத்த முடிவு என்னென்ன, தைரியமாக எடுத்த முடிவு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் அவங்க கூட இன்றைக்கி பேசினேன். ஸோ நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு துணிச்சலா செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டாடா பாபாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களாரியும் 2 o'clock ரெயின்போ மெலடிஸ்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பார் ஜி ஜோனால். நிறைவு பாடலாக யூத் திரைப்படத்துல இருந்து முட்டை கலக்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஒரு நிமிடம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகாணம் நிகழ்ச்சியில் 1960 முதல் 1970 வரையிலான வெளியிடப்பட்ட பாடல்களை கேட்டு மகிழலாம். முதல் பாடலாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இருந்து

நேரம் 1:05. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகாணத்தில் அடுத்ததாக அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை.

நேரம் 1:12 ஆகிட்டிருக்கு நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைக்காணத்தில் அடுத்ததாக அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:25. திரைகானத்தில் அடுத்ததாக இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைக்கானத்தில் அடுத்ததாக பேசும் தெய்வம் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: நேரம் 1:32. திரைகாணத்தில் அடுத்ததாக நான் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: அதே முகம் அதே

0: நெருப்பு.
1: பறந்து செல்லும் சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு.

நேரம் 1:45. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்காலத்தில் அடுத்ததாக பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தூ

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு பார்த்து கொண்ட

என்ன என்ன இது தண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? என்ன என்ன இது தண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி

0: நேரம் 1:53. திரைகாணத்தில் அடுத்ததாக வாலிப விருந்து திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: வாலிப விருந்து

நேரம் 1:56. திரைகானத்தின் நிறைவு பாடலாக உயிர்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 2:01 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் நேயர்களே, அடுத்த 1 மணி நேரம் எஸ் ரொம்ப மெலோடியஸான சாங்க இதமா இசையாய் கேட்டு ரசிக்க போறீங்க நம்ம ரெயின்போ பண்பலை 101.4. எஸ் முதலாவதாக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் மெலதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் முத்துலிங்கமுடைய வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டேன். இந்திரங்கள்

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

டு ரெயின்போ மெலடிஸ். நேரம் இப்போ 2:12 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதமாய் இசையாய் இந்த மதியான வேளையில் அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்கு வர இருக்கிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியின் மறுபக்கம் திரைப்படத்துலேருந்து தான் வருது. இதுக்கு முன்னால் நம்ம கேட்டு முடித்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவுடைய வரிகளை இளையராஜா இசையில் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடலாக உங்களுக்கு வந்து நீதியின் மறுபக்கம் திரைப்படத்தில் இருந்த கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாவே சமதோலு.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

பேக் டு ரெயின்போ மெலடிஸ். நேரம் இப்போ 2:20 ஆயாச்சு. அடுத்ததாக உங்களுக்காக ஒலிக்க இருக்கும் ரெயின்போ மெலடிஸில் அடுத்த மெலடி பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து சித்ராவுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு நேந்திரங்களது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் இப்போ 2:25 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாடலாக நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் தான் வாலியோடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையில வந்துகிட்டே இருக்கு. மீண்டுமா உங்க எல்லாரையும் நான் சந்திக்க போறது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில 3:02. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சோனால்.

0: सुनकर पुकार तुम्हारी, आए नहीं कोई पास तो क्या, चल दो अकेले। जो कायर हैं छुपते हैं ओट लेकर, तुम चलो अकेले। अरे अभागे खोलो मन, तुम बोलो पगले एक अकेले। रेगिस्तानों में कोई साथ छोड़े तो भी क्या है।
1: இதுவரை நாம் கேட்டது NCRTN விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக்குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: வணக்கம் நேர்களே. நேரம் இப்போ 3:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே. மற்றும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு லங் டே நெக்ஸ்ட் வீக் வருது. அதை முன்னிட்டு உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பல்மனாலஜிஸ்ட் நுரையீரல் நிபுணரான டாக்டர் ரோஷன் குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேடம்.
2: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு வந்துட்டு லங் ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம கூட நீங்கள் வந்து பல்மனாலஜிஸ்டாக கலந்து கொண்டிருக்கீங்க. ஸோ டாக்டர், மோஸ்ட் காமன் லங் டிசீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரக்கூடிய கேசஸ்லாம் என்ன டாக்டர்?
3: ஸோ மோஸ்ட் காமன் லங் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை நம்ம பார்த்தோம்னா ஆஸ்மா, சிஓபிடி, டியூபோக்ளோசஸ், டிபி, அலர்ஜி சார்ந்த நுரையல் பிரச்சனை, அப்புறமா ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், இதெல்லாமே மோஸ்ட் காமனாக நம்ம கிளினிக்கலாக வரக்கூடிய கேசஸ். இதெல்லாமே நம்ம ரொட்டீனாக பார்க்குறது. அதில் மோஸ்ட் காமன் நம்ம பார்க்குறோன்னா டியூபோக்ளோசஸ் டிபின்னு சொல்கிறோம்ல, அதுதான் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நோய்.
2: ஓகே டாக்டர். ஸோ இந்த டிபியோடைய காசஸ் எதனால் வருது டாக்டர்? டிபி
3: வந்துட்டு பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா ஒரு இன்ஃபெக்ஷன், மைக்ரோபாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரு கிருமிகள், அந்த கிருமிகள் வந்துட்டு அதனால நம்ம நுரையில் தாக்கும் போது ஒரு இன்ஃபெக்ஷனை உண்டாக்குது. அதுதான் டியூபோக்ளோசஸாக ஃபார்ம் ஆகுது. செகண்ட் திங் பார்த்தோன்னா இந்த டியூபோக்ளோசஸ் இன்ஃபெக்ஷன் ஏன் ரொம்ப காமனாக இருக்குன்னா ஒரு சிம்பிள் ரீசன், இட்ஸ் எ கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தர்லேருந்து ஒரு பர்சன்லேருந்து அடுத்த பர்சனுக்கும் இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது.
2: சரியா?
3: ஸோ அது ஈஸியாக மற்றவங்களுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அது வந்துட்டு மோஸ்ட் காமன் டிசீஸாக இருக்குது இப்போ இந்தியாவில்.
2: ஓகே டாக்டர். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த லங் ப்ராப்ளம் இல்லைனா கூட கான்டேஜியஸாக கூட நம்மளுக்கு டிபி வர வாய்ப்பு இருக்குது இல்லை டாக்டர்?
3: ஆமாம். இது வந்துட்டு நீங்கள் க்ரானிக்காக எக்ஸ்போஸ் ஆகிறீங்க, ஒரு டிபி பேஷண்ட்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறீங்க, இல்லை உங்கள் கான்டாக்ட் கூட நீங்கள் வரீங்க அப்படின்னா, ரெண்டாவது உங்கள் ஹெல்த்து வந்துட்டு அன்ஹெல்த்தியாக இருக்குது டியூ டு வேரியஸ் மெடிக்கல் இஷ்யூஸ்னால. ஸோ ஈஸியாக நீங்கள் டிபி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
2: ஓகே ஓகே டாக்டர். ஸோ எதனாலலாம் வந்துட்டு லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது டாக்டர்?
3: ஓகே. ஸோ லங் அஃபெக்ட் ஆகக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங்.
2: ஓகே.
3: ஸ்மோக்கிங் ஹிட்ஸ் ஹார்ட், ரொம்ப வேகமாக அடிக்குது, இர்ரிவர்சிபலாக ஒரு மாற்றம் உண்டாக்குது, க்ரானிக்காக பர்சிஸ்டண்ட்டாக அந்த பிரச்சனை கடைசி வரையும் நம்ம அந்த நுரையில் வந்து இரிட்டேட்டும், இல்லை நுரையில் சார்ந்த பிரச்சனை இன்னுமே மோசமாக ஆக்குது, நுரையோட இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகுது. ஸோ ஸ்மோக்கிங் என்னை பொறுத்தவரைக்கும் மேஜர் காஸு.
2: ஓகே.
3: ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் ரிலேட்டட், ஆக்குபேஷன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு ஸ்டோன் பிரேக்கிங்கில் இருக்கட்டும் சரி, இல்லை கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு கெமிக்கல் ஹசார்ட்டில் ஒர்க் பண்ணுறவும் சரி, இல்லை ஒரு ஆக்குபேஷன் இங்கே டஸ்ட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணால் க்ரானிக்காக தொடர்ந்து அந்த இடத்த நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் போது டெஃபினட்டாக வந்துட்டு நுரையில் அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம சுவாசிக்கும் போது அது நுரையில் போய் உட்காருது. அந்த உட்கார தன்மை வந்துட்டு ஒரு நோயாக ஆக்குபேஷன் லங் டிசீஸாக ஒரு நோயாக மாறுது. ஸோ ப்ராப்ளி அது ரெண்டு மேஜராக காரணம். மூணாவது ஃபேமிலியிலேருந்து, ஃபேமிலி ஹிஸ்டரியில் யாருக்காவது ஆஸ்மா சார்ந்த பிரச்சனை, அலர்ஜி சார்ந்த பிரச்சனை அப்படி இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் லங் பாதிப்பு ஏற்படுது.
2: ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன் மேம்.
2: பேசுங்க டாக்டர், லைனில் இருக்காங்க.
4: டாக்டர், எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு டாக்டர்.
3: வணக்கம் சார்.
4: இந்த நுரையீரல்ல தொட்டு அப்படிங்கறது எதனால ஏற்படுது? அது பொதுவா காமன் ஃபேக்டர் கிடையாது, ரொம்ப ரேரா சில பேருக்குதான் ஏற்படுது அப்படிம்பாங்க. இந்த நுரையீரல்ல தொற்று ஏற்பட்டா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும், அந்த நுரையீரல்ல தொற்று இருக்குங்கறத எந்த டெஸ்ட் மூலியமா டயக்னோஸ் பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட்ல அவங்களுக்கு அப்படி

0: இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன டயட் சார்ட்லாம் இருக்கணும், அது எவ்வளவு சீக்கிரமா கியூர் பண்ண முடியும், லைஃப் லாங் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுமா, இது மாதிரியான சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுங்க டாக்டர்.
1: ஹலோ, இப்போது ஜென்ரல் சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னு வச்சிங்களா, தொடர்ந்து இரும்பல் இருக்கும், மூச்சு வாங்க பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு சளியில் ரத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது பேசிக்கான முக்கியமான ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு, முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்தாலே ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் எடுத்துகிட்டு பார்ப்போம், ரெண்டாவது சளி டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ரேல ஏதாவது அப்நார்மல் கண்டுபிடிக்கிறோம், இல்லை எக்ஸ்ரேல மாற்றங்கள் இருக்குது, இல்லை சளி சேர்ந்த பிரச்சனை இருக்குது, இல்லை சளி கட்டி போய் உட்காந்துருக்குன்னா டெஃபினட்டாக அந்த நேரத்தில் ஒரு சிடியும் நாங்கள் பண்ணி பார்ப்போம். இதெல்லாமே அசஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொந்தரவு உட்காந்துருக்கு, இந்த இடத்துல உட்காந்துருக்கு, அதுக்கு என்ன அப்ரோச் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இது எல்லாமே கலந்து நம்ம டிசைட் பண்ணுவோம்.
2: ஓகே டாக்டர், ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா டாக்டர், ஸ்மோக்கிங் வந்துட்டு எப்படி லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறதுங்கிறது லங்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும், இல்லை டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் நாட் ஈவன் ஒன்ஸ் அந்த மாதிரி சொல்லணுமா டாக்டர்? அண்ட் பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர்?
1: ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியே ரெண்டு விஷயம், மூணு விஷயம் இருக்குது மேடம். ஒன்று இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்மோக்கிங், ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்மோக் பண்ணால் அதுக்கு ரிலேட்டடாக லங் அஃபெக்ட் ஆகுதா ஒரு விஷயம், ரெண்டாவது அவங்க மினிமலிஸ்டிக்காக ஸ்மோக் பண்ணால் கூட லங் அஃபெக்ட் ஆகுதா, மூணாவது பார்த்தீங்கன்னா பாசிவ் ஸ்மோக்கிங். ஓகே, ஸோ இப்போது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது என்னன்னா, ஸ்மோக்கிங் ப்ளஸ் ஒரு ஜெனடிக்கல் சேஞ்சஸ், உங்களுக்கு ஜெனடிக்கல் மாற்றங்கள் அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஹிஸ்டரியில் ஜெனடிக்கல் மாற்றங்கள் என்ன இருந்திருக்கு, உங்கள் ஜெனடிக்கல் ஹெல்த்தி எந்த அளவுக்கு இருக்குது டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ மினிமலிஸ்டிக் ஸ்மோக்கிங் பண்ணாலும் அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒன்று தான் நான் ஸ்மோக் பண்ணுறேன், அப்படி ஒரு டிஃபர் பண்ண முடியாது. பிகாஸ் என்னென்னா அவங்க ஸ்மோக்கிங் இன்டென்சிட்டி ப்ளஸ் அவங்க ஜெனடிக்கல் சேஞ்சஸ் ரெண்டுமே கலந்து தான் ஓவரால் பேட்டர்னும் மாறும்.
2: ஓகே
1: ஓகே, சில பேர் வந்துட்டு நான் ஒரு ஸ்மோக்கிங் தான் பண்ணேன் சார், ரொம்ப ரேராக தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நோயை வந்திருக்குன்னா பேசிக்லி அவங்க நம்ம பார்க்க வேண்டியதுனா அவங்க ஜெனடிக்கல் சேஞ்சஸ் ஒரு இன்டென்ஸாக இருந்திருக்கும், அன்ஹெல்த்தியாக இருந்திருக்கும், இல்லை அவங்க இம்யூன் வந்துட்டு லோவாக இருந்திருக்கும்.
2: ஸோ
1: அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது அது மினிமல் ஸ்மோக்கிங்கே வந்துட்டு அவங்க ஹியூஜ் காஸ்ட் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: ஓகே டாக்டர், அடுத்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்றதுனால ஒரு நியர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: மதிய வணக்கம் டாக்டர் அண்ட் மேடம்,
2: பேசுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க.
3: மதியம், குட் ஆஃப்டர்நூன் சார்.
1: குட் ஆஃப்டர்நூன்
3: சார். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்ன்னு பேசுகிறேன்.
1: எஸ் சார், சொல்லுங்க சார்.
3: ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்த வாரம் வரதுக்கு உங்களோட பணிக்கு வாழ்த்துக்கள். நம்பர் ஒன்,
1: தேங்க் யூ. என்ன
3: ஃபோனாலஜிஸ்ட் பார்க்க போனீங்கன்னா 100-10 பேர் தான் இருக்காங்க, லைக் ரொமட்டாலஜிஸ்ட் மாதிரி ரொம்ப கம்மி, அவங்களும் ஒன்லி மெடிக்கல் காலேஜில் தான் அவைலபிள்.
1: எஸ் சார், தெரியும். தேங்க் யூ
3: சார். இப்போ வந்து வாட் இஸ் லங் கேன்சர், டிபி இருக்கவங்களுக்கு லங் கேன்சர் வருமா? தேர்ட் பாயிண்ட், இப்போ பிஎஃப்டியில் வந்து 78% to 80% இருக்கு பம்ப் ரேட்டு. ஸோ அவங்க வந்து இந்த பப்பு எடுத்துட்டு இருக்காங்க, அது லைஃப் லாங் எடுக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப்சூல் எடுத்திருந்தாங்க பேராகோட், இப்போ வந்து ஸ்ப்ரேல உங்க துறை தலைவர் தான் சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்க அதை பண்ணுங்க நல்லா நார்மலா இருக்குன்னு செக் பண்ணி சொல்லிட்டாங்க. இது லைஃப் லாங் எடுக்கணுமா? அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 1 month அப்புறம் நீங்க வரணும், செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நிறுத்துங்க அப்படின்னாங்க. இது மூணுத்துக்கு கொஞ்சம் பதில் சொல்லிடுங்க, நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
2: நன்றி
1: நன்றி சார். ஸோ முதல் கேள்விக்கு வந்துட்டு லங் கேன்சர்னா என்னது, லங் கேன்சர்னா மற்ற கேன்சர் மாதிரி உடம்புல வரக்கூடிய மற்ற கேன்சர் மாதிரி நுரையல் கூட வந்து உக்காந்துன்னா லங் கேன்சர். அதுனா ஒரு நார்மல் செல்ல ஒரு அப்நார்மலாக மல்டிப்ளை ஆகுது, வேகமாக மல்டிப்ளை ஆகுது, ஆகிற மல்டிப்ளிகேஷனுக்கு பெரிய அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட மாற்றங்கள் இல்லை ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும், அதான் லங் கேன்சர். அது வரக்கூடிய காரணங்கள் நம்ம பார்த்தோன்னா இது ஸ்மோக்கிங்காக இருந்துக்கலாம், ரேடியேஷன் எக்ஸ்போஷராக இருந்துக்கலாம், பாசிவ் ஸ்மோக்கிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பாயிண்ட், பாசிவ் ஸ்மோக்கிங்காக நம்ம இருந்துக்கலாம், இல்லை ஃபேமிலி ஹிஸ்டரியில் யாருக்காவது இந்த மாதிரி கேன்சர் சார்ந்த ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்டரியில் இருந்துருக்குன்னா அவங்களும் லங் கேன்சருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லங் கேன்சர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் மல்டிப்ளேஷன் ஆஃப் நார்மல் செல், அதுதான் வந்துட்டு நுரையில் உட்காரும் போது லங் கேன்சர்னு சொல்லுவோம்.
2: ஓகே
1: ஓகே. ரெண்டாவது டிபி பேஷண்ட்டுக்கு லங் கேன்சர் வருமா? நுரையில் பொறுத்தவரைன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போவுமே நுரையில் பொறுத்தவரை அப்படி தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா ரெண்டு நுரையில் இருக்குது, ரெண்டு லங் இருக்குது, டிஃப்ரெண்ட் அதில் வந்து செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகுது. ஒரு சில இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அது அன்னெசரியாக இல்லை நாட் நெசசரினா அது ஒரே நோய் தன்மை தான் அந்த உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், இல்லை அதோட தன்மை தான் எப்போவுமே அக்ரிவேட் ஆகிட்டே இருக்கும், அப்படி எடுக்க முடியாது. டெஃபினட்டாக இட்ஸ் அ பாசிபிள், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு டிபி நோய் இருந்தாலும் ஒரு கேன்சர் நோய் அது மேலே உட்காரலாமா, இல்லை ஒரு நுரையில் ஒரு கேன்சர் வந்து உட்காரலாமா, ஒரு அதுவும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது சார். மூணாவது கேள்வி வந்துட்டு

0: இன்ஹேலர்ஸ் பற்றி கேட்டிங்க, நெபுலைசர் பற்றி கேட்டிங்க. ஸோ இப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்ம ரொட்டீனாக ஒரு ப்ராப்ளி அவங்க பிஎஃப்டி வேல்யூ சொன்னாங்க, ஒரு பிஎஃப்டி கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டாக நார்மல் லெவலில் இல்லை, கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் முதல் அசஸ்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா, கிளினிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்காங்க, மூச்சுவாங்க தன்மை எப்படி இருக்குது, சுவாசிக்க பிரச்சனை எப்படி இருக்குது, அந்த மெடிக்கேஷன் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் தேவைப்படுது, ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுது தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம இப்போவுமே டிசைட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அவர் ரோட்டா கேப்ஸ் மாதிரி ஒரு மருந்து, ஹினில மாதிரி ஒரு மருந்து எடுத்திருக்காங்க, அதை எடுத்தும் ஒரு ஆப்டிமலாக அவங்களுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் வந்து முழுமையாக செட்டில் ஆகாமல் இருக்கு. ஸோ இன்னும் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, நெபுலைசேஷன் ஃபார்மில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ நெபுலைசேஷன் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மீண்டும் நாள் கொஞ்சம் கொடுத்துட்டு சிம்டம்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ரீஅசஸ் பேஷண்ட்டை ரீஅசஸ் பண்ணிவிட்டு ஓவராலாக பிஎஃப்டி தேவைந்தால் ரிப்பீட் பண்ணிவிட்டு தேவைந்தால் பழைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம ரிவர்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. அந்த மூணு க்வெஸ்சனுமே வந்து எங்களுக்காக கிளியராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க.
2: சித்தமலை ராஜமணி பேசுறேன் சார். வணக்கம் சார்.
0: சார் வணக்கம் சார்.
2: சார் இப்போது ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருக்குதுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா
0: சார்? இந்த நோயாக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்மா மட்டும் இல்லை சார், அது உடம்புல இந்த நோய் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்மாக்கும் ஹார்ட் அட்டாக்கு நேர சம்பந்தம் எதுவுமே இல்லை சார். இந்த நோய் இருந்தாலும் அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்.
1: தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
1: ஸோ டாக்டர், நம்ம பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஓகே மேடம். ஸோ நமக்கு தெரிஞ்சது ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங். பேசிவ் ஸ்மோக்கிங்னா நம்ம வந்துட்டு இது யார் நம்ம பேசிவ் ஸ்மோக்கிங் டிஃபைன் பண்ணுறது, நமக்கு யார் இந்த ஸ்மோக்கிங் நமக்கு இல்லை எல்லாருக்கும் அந்த பேசிவ் ஸ்மோக்கிங் யார் டிஃபைன் பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம சுற்றி மற்றவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, அந்த ஸ்மோக் பண்ணும்போது அவங்க விடுற அந்த ஸ்மோக் இருக்கலாம், அந்த எலிமெண்ட் இருக்கலாம், அந்த டாக்ஸிக் கேஸ் எல்லாம் அது நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அது இன்ஹேல் பண்ணும்போது நம்ம அந்த அந்த இன்ஹேலேஷனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆயிரும், அது பாசிவ் ஸ்மோக்கிங். எல்லாரும் நினைக்கிறாங்க தட் ஸ்மோக்கர் தான் வந்துட்டு மேஜராக அஃபெக்ட் ஆகும். நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த ஸ்மோக்கர் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுற இன்ஹேல் கேஸ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஹேல் ஸ்மோக்கிங் எலிமெண்ட் இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும், மோஸ்ட் ஆஃப் டைம் அதை வெளியே விட்டுறாங்க, எக்ஸேல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டாக்ஸிக் கேஸ் எக்ஸேல் ஆகும்போது அது யார் இன்ஹேல் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்காங்க, ஸ்மோக் பண்ணாதவங்க இருக்காங்க. ஸோ யார் அதில் மேஜர் அஃபெக்ட் ஆகிறாங்க, ஸ்மோக் பண்ணுறவங்களும் அஃபெக்ட் ஆகிறாங்களா இல்லை பக்கத்தில் நிற்கிறவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க?
1: பக்கத்தில் சரி,
0: அது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணால் பரவாயில்ல, அதை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒரே ஆள் ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்கன்னா அது பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஸ்மோக்கர் சொல்கிறது பெருமைப்படுறது அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு தடவை அஞ்சு மடங்கு ஸ்மோக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.
1: ஐயோ,
0: அஞ்சு மடங்கு. இப்போ அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ரூம்ல, ஆறாவது ஆள் நான் ஸ்மோக்கர். இப்போ அஞ்சு பேர் ரூம்ல இருக்க இடத்துல அஞ்சு பேர் ஸ்மோக் பண்றாங்க, அந்த ஆறாவது ஆள் ஸ்மோக் பண்ணல, பெருமையா சொல்றது ஒண்ணுமே இல்லை. என்ன
1: கரெக்டா,
0: அந்த டாக்ஸிக் கேஸ் அந்த ரூம்குள்ளே கண்டெயின் ஆகுது, கண்டெய்னர் கேஸ் அவர் இன்ஹேல் பண்றாரு. அந்த இன்ஹேல் பண்ணும் போது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கலா அவங்க லங்கோட சேஞ்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இனிஷியேஷன் ஆயிடும். போக போக கண்டினியூஸ் ப்ராசஸ்ல என்ன ஆகும், அது ஒரு பெரிய நோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குறத வந்து கண்டிப்பா நம்ம
0: அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது பெருமையா சொல்ல கூட, நம்ம நான் ஸ்மோக்கர் அவ்வளவுதான்.
1: அவங்களும் ஸ்மோக்கர் கேட்டகரியில,
0: டபுள் ஸ்மோக்கர் கேட்டகரியில பொறுத்தவரை எத்தனை பேர் கூட இருக்காங்களோ இன்டு 5 தானே அவங்க.
1: கண்டிப்பா டாக்டர். டாக்டர், இப்போ ஸ்மோக்கிங் பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வேப் கல்ச்சர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நாங்களாம் வந்து ஸ்மோக் பண்றது இல்லை, அதாவது ட்ரெடிஷ்னலா அவைலபிளான மற்ற டொபாக்கோ அந்த மாதிரி இல்லாம வி ஹாவ் வேப் நவ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன டாக்டர் சொல்வீங்க?
0: ஸோ வேப் என்னை பொறுத்தவரை என்னன்னா, வேப்லேயே ஒரு நிக்கோட்டின் இருக்கு, ஸ்மோக்கிங்ல ஒரு நிக்கோட்டின் இருக்கு, ஒரு மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் அது ஒரு அடிக்டிவ் ஃபேக்டர் இருக்கு. ஸோ வேப் வந்துட்டு 100% சேஃபாக கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். மேபி a percentage less with smoking, but it's not, it's not an equivalent to compared to a normal சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நார்மல் ஹேபிச்சுவலாக எடுக்க முடியாது வேப் பொறுத்தவரை. இட் இஸ், இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் அன் அடிக்டிவ் ஃபேக்டர்ஸ்.
1: அதுவும் ஸ்மோக்கிங் தான்.
0: அது அடிக்டிவ் ஃபேக்டர் இருக்கு, ஸ்மோக்கிங்கும் அடிக்டிவ் ஃபேக்டர் இருக்கு, நிக்கோட்டின் ஒரு காமன் எலிமெண்ட் இருக்கு, அதுதான் உங்களுக்கு டிரைவ் பண்ணது எல்லாமே. இதுலேயே ஒரு நிக்கோட்டின் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதுதான் டிரைவ் பண்ணது. மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் நாட் ஹேஸ், யூ கான் கால் இட் அஸ் அ சேஃப் ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்மோக்கிங்.
1: ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: வியாசார்பாடியில இருந்து போஜராஜா பேசுறையா. நான் படத்துல இருந்து அடிக்கடி என் உடம்புல இருந்து உயிர் போகுது, ஆனா போயிட்டேன்னு நினைப்பேன், ஆனா திடீர்னு உயிர் வந்து தானா வந்துருக்கு.

0: மாதிரி அடிக்கடி ஏற்படுது. இது எதனாலன்னு தெரியல சார், சொல்லுங்க சார்.
1: சார், இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம நிறையா ஒரு இருதயத்துலேருந்து பார்த்துக்கலாம். இல்லை வந்துட்டு ஒரு கேஸ் தன்மை அதனால உருவாக்குதா, இல்லை நுரையிலேருந்து உருவாக்குதா, இல்லை நம்ம சுவாசிக்கிற அப்பர் ஏர்வே சொல்லுவோம் அங்கே ஏதாவது தொந்தரவு இருக்கா. ஸோ இது மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது இது நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு சார். இது கிளாரிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்.
2: ஓகே, ஸோ டாக்டர், நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்கள் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு இடையில ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, நேர்களி விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணான கண்ணே அப்படிங்கிற பாடல். சிட் ஸ்ரீராமுடைய குரலில், தாமரையுடைய வரிகளில், டி இமானுடைய இசையில் கேட்டீங்க. இந்த ரெங்கல் இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேர்களே, வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர். எஸ், இன்றைக்கும் நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் ரோஷன் குமார் இருக்காங்க. ஸோ நேர்களே, ஒருவேளை உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது, இல்லை அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4. இந்த எண்களுக்கு இணைப்பெண்ணாக 0-4-4 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. ஸோ டாக்டர், நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், ஸ்மோக்கிங் பற்றி நிறையவே கவர் பண்ணியிருந்தீங்க. ஸோ லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர், எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
1: இன்ஃபெக்ஷனாக நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஓகே, ஒன்று வந்துட்டு மோஸ்ட் காமன் வந்து கம்யூனிட் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அது ரெண்டாவது காமன் வந்து டியூபோக்ளோசஸ். ஓகே, ரெண்டுமே பிரச்சலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜுரம் இருக்கும், தொடர்ந்து எறும்பல் இருக்கும், எறும்பல் சார்ந்த சளி கலந்துருக்கும், சில பேச்சு மூச்சு வாங்க பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு சளியில் ரத்தம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கம்மி, பட் தேர்ஸ் அ பாசிபிலிட்டி. லாஸ்ட் செஸ்ட் பெயின், இது எல்லாமே மோஸ்ட் காமன் அறிகுறி ஆஃப் எனி இன்ஃபெக்ஷன். இது டியூபோக்ளோசர் இருந்தாலும் சரி, இது கம்யூனி அக்வைர்ட் நிமோனியா இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும் ஜென்ரலாக.
0: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் வணக்கம், மனுஷன் ராசி
0: பேசுங்க.
1: ஆ வணக்கம் சார்.
2: வணக்கங்க. எனக்கு வந்துங்க வயசு 71 ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 நாளா நாக்கெல்லாம் மறுத்து போயிடுற மாதிரி, வாய்க்கு எதுவுமே சாப்பாடு இறங்க மாட்டுது.
1: ஓகே சார்.
2: ஏற்கனவே நான் வந்து 2017 கணையம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்தேன்.
1: ஓகே.
2: அதன் எதிரொலியா இருக்குமான்னு ஒரு குழப்பமா இருக்கு. எந்த எவிடன்ஸ் என்கிட்ட இல்லை, எல்லாம் அதை கொண்டு போய் பார்த்துருவேன்.
1: ஓகே.
2: எதுவும் இல்லாதனாலதான் இப்ப எனக்கு குழப்பம்.
1: அதான் சார், நீங்கள் மறுபடியும் கணையம் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு ரீசெக் பண்ணுங்க சார். ரெண்டாவது வந்துருக்கு, சாப்பாடு இறங்கினா அது நிறைய காரணங்கள் இருக்கு சாப்பாடு இறங்கினா. ஸோ முதல்ல வந்துட்டு இந்த கணையம் பாதிப்பு இப்போ என்ன நிலமை இருக்கு, முதல்ல நீங்கள் அதை ரீவெரிஃபை பண்ணும், அது முதல் கட்டத்தில் அதை பாருங்க சார். இது பார்த்துட்டு ஜென்ரல் ஃபிசிஷியனும் அப்ரோச் பண்ணிங்கன்னா அங்கே ஃபர்தராக உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி அசஸ்மெண்ட் தேவையோ, இல்லை என்ன மாதிரி மருந்துகளோ, இல்லை என்ன மாதிரி டெஸ்ட்டு தேவையோ அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க சார்.
2: நிரந்தரமா சாப்பிட சொன்னாங்க, 17 சொன்னாங்க. பொருளாதார சிக்கலாக 3000 ஆகுது மாசத்துக்கு. 2 சாப்பிட்டு விட்டுட்டேன்.
1: ஓகே.
2: கொரோனா பீரியட்ல விட்டுட்டேன்.
1: ஓகே சார்.
2: ஆமா,
1: என்ன பண்ணும் தெரியும் சார்.
0: ஸோ டாக்டர், நீங்கள் சிம்டம்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, லங் இன்ஃபெக்ஷன் இருக்க சிம்டம்ஸ். ஸோ எந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம டாக்டரை போய் பார்க்கணும், அதாவது ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை போய் நம்ம அப்ரோச் பண்ணணும்னா எந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியணும்?
1: மேம், டாக்டர் அப்ரோச் பண்ணதுக்கு ஸ்டேஜ் தேவையில்லை மேடம், டாக்டர் தான் ஸ்டேஜை சொல்லுவார். ஸோ மோஸ்ட் காமன் யூஸ்வலி வரக்கூடிய பேஷண்ட்ஸும், இல்லை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இரும்பல், க்ரானிக் ஆஃப் தொடர்ந்து இரும்பல் இருக்குது, மூச்சு வாங்க பிரச்சனை அதிகமாக இருக்குது, சளி ரத்தம் வருது, வீசிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை அலர்ஜி சார்ந்த பிரச்சனை தொடர்ந்து அதிகமாக இருக்குது, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக காஃப் வந்துன்னே இருக்குது, சீசனல் காஃப் தொடர்ந்து இருக்குது, ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஸ்லீப் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்னோரிங் சொல்லும் ரெட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது, இல்லை தூங்கும் போது ஸ்லீப் ஃப்ராக்மெண்டேஷன், அதனால அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தால் டெஃபினட்டாக ஒரு பல்மாலஜி

0: இதை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள்.
1: ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் பர்சிஸ்டன்ட் காஃப் சொன்னீங்கல்ல டாக்டர், ஸோ இந்த
0: ஆமாம்
1: மாதிரி காஃப் வந்தாலே ஜென்ரலாக நம்ம பீப்புள் பண்ணுறது காஃப் சிரப் உடனே வாங்கி வந்து டேக்
0: டேக்
1: பண்ணுவாங்க.
0: பண்ணுவாங்க.
1: ஸோ அதோடைய உங்களுடைய டாக்டராக உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன டாக்டர், அதை பண்ணலாமா இல்லை என்ன பண்ணணும்?
0: முதல் வந்துட்டு நம்ம காஃப் சிரப்பும் அதை தாண்டி நம்ம தெரிய வேண்டிய வந்துட்டு அந்த காஃப் உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னு முதல் நம்ம பார்க்கணும். நீங்கள் பர்சிஸ்டன்ட் காஃப், க்ரானிக் காஃப் அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தைகள் என்ன அர்த்தம்னா ஒரு பிரச்சனை வந்துட்டு கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கு. பர்சிஸ்டண்ட்டோட வார்த்தைகள் இப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு ஒரு இன்டர்வின் பண்ணுறோம், ஒரு பிரச்சனைக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், பட் அதை தாண்டி நமக்கு தொடர்ந்து அந்த பிரச்சனை நமக்கு இருக்குது, தொடர்ந்து இருக்குது, அப்போ தான் அந்த பர்சிஸ்டண்ட். க்ரானிக்னால் நம்ம ஒரு மெடிசன்ஸ் எடுக்கிறோம் கண்ட்ரோல் ஆகுது, திருப்பி எடுக்கிறோம் கண்ட்ரோல் ஆகுது, அப்போ க்ரானிக் காஃப். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன பொறுத்த வரையும் முதல்ல அந்த தொடர்ந்து வரக்கூடிய காரணம் இல்லை நீண்டுனாலும் அது இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, பேசிக் அடிப்படை ப்ராப்ளம் லங்கில் என்ன நடக்குது, லங்கோட ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, லங்கோட கெப்பாசிட்டி என்ன இருக்குது, லங்கோட எக்ஸை என்ன சொல்லுது நமக்கு, அவங்க ட்ரிகர் பண்ணுற ஃபேக்டர் என்ன இருக்குது, அவங்க ஆக்குபேஷன் ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, இது மாதிரி நிறையா விஷயம் அசஸ் பண்ணோம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய க்ளூவும் அதுலேருந்து வரக்கூடிய அசஸ்மெண்ட் தான் வி ஹேவ் டு டிசைட் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும். ஸோ இங்கே காஃப்ஸ் இருப்போம் இல்லை ஜுரத்துக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஒன் டைம் ஜுரம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஏதாவது ஒரு பேராசிட்டமால் மாத்திரை எடுப்பீங்க, புரியுதா? அது அப்போ அது வரையும் நிற்க போகிறீங்களா? இல்லை, அப்போ அந்த நேரத்துக்கு அது ஓகே, பட் ஓகே அந்த நேரத்துக்கு ஜுரம் மாத்திரை ஓகே, பட் ஜுரம் தொடர்ந்து இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே நீங்கள் பேராசிட்டமால் போட்டுன்னு இருப்பீங்களா? இல்லை. ஸோ என்ன பொறுத்தவரையும் தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு செட்டில் ஆகாமல் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் அங்கே ட்ரபிள் பண்ணினே இருக்குது. நோரல் சார்ந்த பிரச்சனை, அது இருமல் இருந்தாலும் சரி, மூச்சு வாங்க பிரச்சனை இருந்தாலும் சரி, வீசிங் இருந்தாலும் சரி, அலர்ஜி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இல்லை அந்த தேவைகள் மருந்து கண்டினியூஸாக ஒன்றும் அதிகமாக தான் எடுக்கிற மாதிரி நிலமை இருந்தால் என்னோடய சஜஷன் நீங்கள் நேரம் ஒரு பக்கத்தில் இருக்க பல்மாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு உங்கள் சந்தேகம் கிளியர் பண்ணுங்கள்.
1: ஓகே ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், வீசிங் அப்படின்றத இடையில நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, வீசிங்குரிய ரீசன்ஸ் என்ன டாக்டர்?
0: ஓகே, ஸோ வீசிங்கோட ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம், வீசிங்னா பேசிக்காக நம்ம சுவாசிக்கிற மூச்சுக்குறையில் ஒரு ஷ்ரிங்கேஜ் மாதிரி ஏற்படுது, ஒரு ஸ்குவீசிங் சொல்லிக்கலாம். அந்த ஸ்குவீஸ்னால உருவாக்குறத ஒரு சத்தம் தான், அந்த சவுண்ட் தான் வீசிங்னு நம்ம சொல்கிறோம். வீசிங் வந்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு டெஃபினேஷன் இருக்குது மைண்டில், வீசிங்னா ஒரு நோய், வீசிங்னா ஒரு டிசீஸு. வீசிங் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி, ஜுரம், இருமல் அதே கேட்டகரியில் தான் இந்த வீசிங்கோட வார்த்தை நிற்குது. வீசிங் ஒரு நோயாக இல்லை, அது ஒரு சிம்டம்ஸ். ஓகே, அது சிம்டம்ஸ் ஏன் உருவாக்குதுன்னா நம்ம சுவாசிக்கிற மூச்சு குழாயில் ஏதோ ஷ்ரிங்கேஜோ இல்லை ஸ்குவீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் இருக்குது. சரியா, இது ஆகக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்குது, பட் மோஸ்ட் காமன் நமக்கு தெரிய வேண்டியது ஆஸ்மா. ஓகே, இந்த ஆஸ்மா அலர்ஜி ஆஸ்மா தொந்தரவு நுரையில் பாதிப்பு ஏற்படும் போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ப்ரெசென்டிங் சிம்டம்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா வீசிங். அது நம்ம தெளிவாக சில பேருக்கு அதிகமாக இருக்கும்போது அது ரொம்ப தெளிவாக நம்ம காது கேட்குற அளவுக்கு அந்த சத்தம் வெளியே தெரியும், யூ கேன் ஏபிள் டு இயர், நம்ம செத்து வைக்காமல் அந்த அளவுக்கே நமக்கு வெளியே தெரியக்கூடிய ஒரு சத்தம் வந்து தான் வீஸ்.
1: ஓகே ஓகே டாக்டர். ஸோ மூச்சு திணறல்னா வீசிங்கா டாக்டர், அது வேறையா?
0: ஓகே, இது நல்ல நிறைய மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. இப்போ நிறையா பேருக்கு நம்ம கிளினிக்கில் வரும்போதும் சரி, இல்லை நம்ம பேஷண்ட்டை பார்க்கும் போதும் சரி, இன்றைக்கி வீசிங் இருக்குது. வீசிங் இன்னுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம கேட்கும் போது, டீட்டெயிலாக அசஸ் பண்ணும்போது அவங்க நடக்கக்கூடிய அந்த வேகத்தை சொல்கிறாங்க, இல்லை அவங்க அவங்க அந்த மூச்சு திணறல் சொல்லும் போது அது வீசிங்காக அதை அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் அந்த மூச்சு வாங்க பிரச்சனை வீசிங் இருக்குன்னு அவசியம்.
1: ஓகே,
0: வீசிங்கோட தன்மை வந்து கம்ப்ளீட்டாக வேறு. அது எல்லாமே என்னன்னா அந்த மூச்சு வாங்குது, எனக்கு அந்த வீசிங் இருக்கு, அந்த வீசிங் இருக்கு, பட் வீசிங் இஸ் மிஸ் கான்செப்ட் வேர்ட் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்.
1: ஓகே, ஸோ மூச்சு திணறலுங்கிறது வேற, வீசிங்
0: வீசிங் இருக்கு வேற.
1: ஓகே ஓகே டாக்டர். ஸோ நெபுலைசர் யூஸ் பண்றாங்க இல்லையா டாக்டர், அது என்ன ரீசன்ஸ்க்காகலாம் யூஸ் பண்றாங்க?
0: ஓகே, நெபுலைசேஷன் பேசிக்கா நெபுலைசேஷன் என்னன்னா ஒரு ஒரு சொஃபஸ்டிகேட்டட் டிவைஸ், என்ன நமக்கு தெரியும் அதோட ஒரு சொஃபஸ்டிகேட்டட் டிவைஸ் தான் நெபுலைசர் மிஷின்ஸ், ஒரு மிஷின் அது. ஸோ ஒரு ஒரு கம்ப்ரஸ்டு கேஸ் மூலியமாக ஒரு ஒரு மருந்து, ஒரு வாட்டர் பேஸ்டு மருந்து, அது லிக்விடிஃபை ஆகி மிஸ்ட் மாதிரி ஆகி நம்ம உடம்பு நுரையில் போய் உட்கார போகுது. ஓகே, இது பேசிக்லி ஒரு மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அது வாட்டர் ஃபார்ம் இருக்குது, ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அதை நம்ம சுவாசிக்கும் போது நுரையில் போய் உட்கார போகுது. ஓகே, இது இந்த மாதிரி கண்டிஷன் முதல்லனா யாருக்கு வந்துட்டு அந்த நுரையில் சார்ந்த தொந்தரவு பிரச்சனை அதிகமாக இருக்கும், ஒரு அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு நாங்கள் நெபுலைசர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது எப்போவுமே காமன். ஓகே, எங்கே அதிகமாக யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செட்டிங், அட்மிட் ஆகிற சுச்சுவேஷனில், எமர்ஜென்சி வர சுச்சுவேஷனில், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு வீசிங்கோட தன்மை

0: வீசிங்க சொல்லிக்கலாம், இல்லை லங் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நெபுலைசேஷன் கொடுப்போம் நாங்கள்.
1: ஓகே ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், லங்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய கவர் பண்ணிருக்கும் போது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃப்ளூ வந்து அதிகமாக இந்தியாவில் வந்து பரவிட்டு இருக்குல்ல டாக்டர். ஸோ அதுக்குரிய ரீசன்ஸ் என்ன, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிகாஷன்டாக இருக்கணும் டாக்டர்?
0: ஓகே, ஸோ இந்த நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளூ ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீசன்ட் இன்ஃபெக்ஷன். சீசன்ட் இன்ஃபெக்ஷனாக யூஸ்வலி இந்த மான்சன் சீசனில் வரக்கூடிய ஒரு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன். டிப்பிக்கலாக ட்ரெடிஷ்னலாகவே இந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ளூவோட சிம்டம்ஸ் எப்போவுமே கொஞ்சம் மற்ற காலத்தோட இந்த இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக ஃப்ளூ அது ஈஸியாக ட்ரிகர் ஆகும், இந்த சீசனில் ஈஸியாக ட்ரிகர் ஆகும் ஃப்ளூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த வைரல் கிருமிகள் H1N1 சொல்லுவோம் நம்ம, H1N1 இன்ஃப்ளூன்சா. ஸோ அதே ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும் ஒருத்தவங்க. இது வைரல் கொரோனா மாதிரி இதுவும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ 1 to 1 ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் போது இந்த நோய் ஈஸியாக சீக்கிரமாக மற்றவங்களும் பரவும். அப்போது தான் அப்போது என்ன ஆகும்னா ஒருத்தவங்க ஈஸியாக பரவும் போது அந்த நம்பர்ஸ் எப்போவுமே ஹை ஆகும். சரியா, இது குறிப்பிட்ட காலத்தை வரை பீரியட் வரை இருக்கும், பட் போக போக செட்டில் ஆகிடும் அது.
1: ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளூவோடைய சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர்?
0: ஓகே, ஸோ ஃப்ளூ சிம்டம்ஸ் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ட்ரை காஃப் இருக்கும், த்ரோட் இரிட்டேஷன் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும், பாடி பெயின், சிவியர் பாடி பெயின் இருக்கும், ஹெட்ஏக் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹெட்ஏக்கு. இதுதான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஃப்ளூ.
1: ஓகே,
0: ஃப்ளூ வந்துட்டு இதே வந்து மைல்டு கேட்டகரி ஆஃப் சிம்டம்ஸ் தான் நம்ம வச்சுக்கலாம். அதே வந்துட்டு அலாமிங் சிம்டம்ஸ், ஃப்ளூவோட அலாமிங் சிம்டம்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்போது அட்டென்ஷன் இன்னுமே அதிகமாக தேவைப்படுது. அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்குது, ஆக்சினேஷனோட தன்மை உடம்புல நிற்க மாட்டுது, பர்சிஸ்டண்ட்டாக காஃப் இருக்குது, சிவியர் டீஹைட்ரேஷன் இருக்குது. இதெல்லாமே இருக்கும் போது இதெல்லாம் ஒரு அலாமிங் சைன் தட் வி ஷுட் நாட் லிவ் இட் அலோன்.
1: ஓகே, ஸோ ஃப்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா செப்பரேட்டடாக இருக்கணுமா டாக்டர், ஆர் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
0: ஆமாம், சி ஃப்ளூ அறிகுறி இந்த ஃப்ளூ கன்ஃபார்ம் அது ஒரு பக்கம், ஃப்ளூ மாதிரி அறிகுறி இருக்கும் போதே நம்ம ஐசோலேட் பண்ணுறதா இன்னுமே பெட்டர்.
1: ஓகே,
0: ஆனால் அது அது நான் சொன்ன மாதிரி அது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு நோய் மற்றவங்க மாதிரி, இல்லை டேக் சம் டைம், இல்லை கொஞ்சம் நாட்கள்லேயே அது ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும், மற்றவங்களும் அது அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளூ லைக் இல்னஸ் அறிகுறி இருந்தாலே என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஐசோலேஷன் இருந்தால் 100% உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேஃப்.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்,
2: பேசுங்க. அட்டர்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சார்.
0: ஓகே,
2: நான் ஒரு 2 வருஷமா எதுவும் எடுக்கல, ஆனா இப்போ வந்து இந்த பனியன் எல்லாம் போட்டோம்னா அப்படியே மஞ்சள் ஆயிடுது சார்.
0: ஓகே சார், நீங்க அது கிட்னி டாக்டர் தான் மறுபடியும் நீங்க பார்த்துட்டு பரிசோதனை பண்ணுங்க சார். அது
2: ஆனா இப்போ வந்து நான் இந்த ஒரு நிமிஷம் சார், நான் அந்த இது ஹெபடைட் பி வைரஸ் வந்து 250 இருக்கு சார் எனக்கு.
0: ஓகேங்க சார்,
1: தேங்க்யூ டாக்டர். நம்ம ஆல்ரெடி ஃப்ளூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல டாக்டர், ஸோ இப்போ ஃப்ளூக்கு வந்து வேக்சின்ஸ் இருக்குதா டாக்டர், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
0: ஸோ ஃப்ளூ வேக்சின் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது ஃப்ளூ வேக்சின். ஓகே, ஸோ இது வந்துட்டு மேஜர்லி யாருக்கு நம்ம இண்டிகேட், யாருக்கு பெனிஃபிட் ஆகும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நாள்பட்ட ஒரு இரும்பல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, லங் டிசீஸு, ஆஸ்மா, சிஓபிடி, ஐஎல்டி, இம்யூன் சிஸ்டம் லோ பண்ணுற மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறாங்க, இம்யூன் சப்ரஸன் சொல்லுவோம், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸுக்கு, இதுங்க எல்லாமே நாங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அந்த வேக்சின்ஸு. ஃப்ளூ வேக்சின் இது ஆனுவலி போடுறது வேக்சின்ஸு, யூஸ்வலி இந்த மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அந்த வேக்சின்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஃப்ளூ வேக்சின்ஸு. ஸோ இட்ஸ் அன் ஆனுவல் வேக்

0: வேக்சின்ஸு வருஷம் வருஷம் தொடர்ந்து எடுத்துனே இருக்கணும். ஸோ எடுக்கிற இந்த ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறதுனால என்ன ஆகுனா, இந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதோட தன்மை எல்லாமே ஒரு நல்லாவே ஒரு குறையும். ஸோ சிவியர் ஃபார்ம் போகாமல் யூஸ்வலாக அந்த மைல்டர் ஃபார்ம்லேயே வந்துட்டு செட்டில் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறவங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, ஸோ நேர்களே இன்றைக்கும் நம்ம கூட வந்துட்டு பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் ரோஷன்குமார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்குமே ஆனால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4. ஸோ தொடர்ந்து நம்ம டாக்டர் கூட பேச போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற பாடல் தான். வெண்ணிடையாலோடைய குரலில், மகாத்தியோடைய குரலில், தாமரையோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ பண்பலை நோத்தி 1.4. நீ எல்லாமே சம

நம்ம டாக்டர் கூட பேச போறோம். அதுக்கு முன்னால ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிற பாடல் தான். வெண்ணிடையாளோடைய குரல்ல, மகாத்தியோடைய குரல்ல, தாமரையோட வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கேட்டீங்க. இந்த ரெயின்போ பண்பலை நூத்தி 1.4, நீ எல்லாமே சமதூலு.

0: நேயர்களே, வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர். எஸ், நேரம் இப்போ 3:44 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜி ஜோனல் மற்றும் டாக்டர் ரோஷன் குமார் பல்மனாலஜிஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நுரையீரல் சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-3 அல்லது 298-5205-54. இந்த எண்களுக்கு இணைப்பெண்ணாக 0504 சேர்த்துக்கோங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க வால்யூம் குறைச்சிக்கிறீங்களா? வணக்கம். ஓகே. ஸோ டாக்டர், நீங்க நிறையவே வந்துட்டு எப்படி லங்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுங்கிற வரைக்கும் நிறைய காரியங்கள் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொன்னீங்க. அடுத்த இன்னொரு ஒரு க்வெஸ்சன் என்னன்னா டாக்டர், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப நிறையவே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி எங்க கூட ஷேர் பண்றதுக்கு முன்னால அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ரைட், ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ டாக்டர், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து காற்று வந்து மாசுபட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது, இதுவும் எஸ்பெஷலாக டெல்லியில் நிறையவே இருக்கு ஏர் பொல்யூஷன். ஸோ இது நம்மளுடைய லங்ஸை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால ஒரு நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ, வணக்கம் டாக்டர்கிட்ட பேசுங்க.
1: ஆ, ஹலோ சார், குப்புராமன் பேசுகிறேன்.
2: ஆ, வணக்கம் சார்.
1: மூச்சு
2: வாங்குற பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் சார். அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம நுரையில் சார்ந்த டிசீஸ் இருந்தாலும் மூச்சு வாங்குறதுக்கு வரும். நம்மளுக்கு வந்துட்டு இருதய சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் மூச்சு வாங்க பிரச்சனை வரும். உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்தாலும் மூச்சு வாங்க பிரச்சனை வரும். இல்லை வேற எங்கேயாவது நுரையில் சார்ந்த தொந்தரவு இருந்தாலும் மூச்சு வாங்க பிரச்சனை வரும். ஸோ வந்துட்டு இது ப்ராடாக மூச்சு வாங்க பிரச்சனைனா ஒரு குறிப்பிட்ட நோயோட தன்மை இல்லை சார். அது சரியா, இது இது பழைய பல ஆர்கனோட தொந்தரவுனால கூட மூச்சு வாங்க பிரச்சனை வரும். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த மூச்சு வாங்க பிரச்சனை இதனால் உருவாக்குது, அது எங்கேருந்து உருவாக்குது, அது ஏன் நமக்கு தொந்தரவு பண்ணுது, முதல்ல அது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் பார்க்கணும், மெடிக்கலி என்ன சொல்யூஷன் பார்க்கணும், நான் மெடிக்கலி என்ன சொல்யூஷன் பார்க்கணும், அப்போ அதை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணோம் சார் மூச்சு வாங்க பிரச்சனைக்கு.
0: ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ நம்ம ஏர் பொல்யூஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சொல்லுங்கள் டாக்டர்.
2: ஓகே மேடம், ஏர் என்னை பொறுத்தவரை ஏர் பொல்யூஷன் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஸ்க் ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம எல்லாருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறோம், எல்லா நோய்க்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. காலங்காலமாக நம்ம பேசக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் நுரையில பொறுத்தவரை ஸ்மோக்கிங் தான் நம்ம எடுத்திருக்கோம்.
0: ஓகே,
2: இது வந்துட்டு பட் கரண்ட் சினாரியோ, நம்ம போகக்கூடிய கரண்ட் சினாரியோ பார்க்கும் போது, ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ஏர் பொல்யூஷன் வந்து ஸ்மோக்கிங்கோட தாண்டி ஃபஸ்ட் பிளேஸில் வரக்கூடிய நிறைய இடத்துல வரந்துருக்கு, நிறைய இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
0: ஓகே.
2: ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு ஏர் பொல்யூஷன் உருவாக்குதுன்னா, நிறைய மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பேசிக் ரீசன் நம்ம பார்த்தா டிஃபாரஸ்டேஷன். ஓகே, கட்டிங் ஆஃப் ட்ரீஸு, இன்க்ரீஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இந்த ரோடு, எமிஷன்ஸு, இண்டஸ்ட்ரியல் பர்ன்ஸு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு. ஸோ இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை தாண்டி இப்போ அந்த அந்த டாபிக் நம்ம இதுக்கு பண்ண வேண்டாம். பட் என்னென்னா ஏர் பொல்யூஷன் ஏன் அப்படி அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நுரையல் சார்ந்த பிரச்சனை அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும் போது, ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்கும் போது, ஒரு இம்பார்ட்டண்ட் காமன் ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படி பார்க்குறோன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா ஏர்
0: பொல்யூஷன்.
2: ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர் என்வாயன்மெண்ட், ஒரு குவாலிட்டி ஆஃப் ஏர் இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லங்ஸ் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்
0: எங்கேயுமே.
2: ஸோ ஒரு குவாலிட்டி ஆஃப் ஏர் இங்கே பெட்டராக இருக்கோ, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அசஸ் பண்ணி

0: அனலைசிஸ் பண்ணிங்கன்னா லங்கோட இஷ்யூஸ், லங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இப்போவுமே குறைவாக தான் இருக்கும்.
1: ஓகே.
0: ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதிகமாக இருக்கிற இடத்துல, அதிகமாக டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஏர் புவராக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் அ மோர் லங் ப்ராப்ளம் தன் எனிவேர்.
1: ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ சார் வணக்கம். வணக்கம்,
2: மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கிறது?
2: அடையாளமட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க
2: மேடம், மூச்சு எதனால வாங்குது மேடம்?
1: டாக்டர்,
2: மூச்சு எதனால வருது?
0: வணக்கம் சார். டாக்டர் சார், மூச்சு வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா,
2: சார் ஒரு கம்பெனி வேலை போனார் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: பயங்கர மூச்சு வாங்குதுன்ட்டு வேலையே செய்யல. அங்கிருந்து ஆட்டோவில் ஏற்றினு வந்து நம்ம பக்கத்துலயே லலிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு, எம்ஜிஆர் காலேஜ்
0: ரெகுலர் மெடிசன்ஸ் போடுறாரா, இல்லை வேலை செய்கிற இடத்துல அவருக்கு ஏதாவது எக்ஸ்போஷர்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணும்.
2: வெல்டிங் வேலை செய்கிறார் சார்.
0: இருக்கும் இருக்கும் சார். நாள்பட்ட நான் சொன்ன மாதிரி தான், நாள்பட்ட இந்த வெல்டிங்கோட ஃபியூம்ஸ் இருக்கு. அந்த வெல்டிங்கோட ஃபியூம்ஸ் நம்ம சுவாசிக்கும் போது தொடர்ந்து அந்த சுவாசிக்க அந்த ஃபியூமோட காற்று வந்து நம்ம நுரையில் சேரும் போது நுரையில் பலவிதமாக ஒரு வீக்கமாக ஆக்கி விடுவோம் சார். அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூச்சு வாங்குறது.
1: எடுத்துக்கலாம்
0: ஸோ ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற சிட்டி நம்ம இல்லை அது அந்த கூட எக்ஸ்போஷர் நம்ம பார்க்கும் போது பேசிக்காக வந்து ட்ரீ பிளான்டேஷன் வீட்டில் பேசிக்கு, ரெண்டாவது ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸு, மூணாவது ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸு, ரெண்டாவது எக்ஸசைஸ் இப்போ நம்ம பண்ணக்கூடாதுன்னா முக்கியமான விஷயம் வந்து சப்போஸ் நம்ம குவாலிட்டி ஆஃப் ஏர் அன்னைக்கு சரியாக இல்லை, டூ மச் ஆஃப் டஸ்ட் இந்த ஏர் இருக்குது, டூ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்குது, ரொம்ப பனி இருக்குது, அப்போ அந்த நாளுக்கு எல்லாமே அவுட்டோர் எக்ஸசைஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
1: ஓகே.
0: எல்டர்லி பாப்புலேஷன் இருக்கீங்க, ஆல்ரெடி வந்துட்டு நுரையில் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஃப்ளூ மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃப்ளூ வேக்சினோ இல்லை நிமோகோக்கல் வேக்சினோ அவங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் வந்துட்டு போகாமல் இருக்கும். இது தாண்டி நமக்கு நுரையில் சார்ந்த பிரச்சனை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெகுலர் மெடிக்கேஷன் ஆஸ் பிரிஸ்கிரைப் பை த டாக்டர், ரெகுலர் மெடிக்கேஷன் எடுத்து ஃபாலோ அப்ல இருங்க. ஸோ ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆஃப் லங் இஷ்யூஸும் இருக்கும்.
1: ஓகே ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், ஃபைனலாக நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் டாக்டர். ஸோ பெட் அனிமல்ஸ் வச்சுக்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த பெட்டுனால இந்த ஹேர்னாலையோ அலர்ஜினாலேயோ வந்துட்டு லங்ஸுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது. ரெண்டாவது மேக்கப், ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து லங்ஸுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் பண்ணும்.
0: ஃபைனல் டாபிக் உங்களை பற்றி வச்சுருக்கீங்க. ஸோ இன் ஜெனரல் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ஸு வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் பெட்ஸ் இருக்கட்டும், அந்த பெட்ஸோட ஏர் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் சார்ந்த அலர்ஜன் கேரி பண்ணும். ஓகே. ஸோ அதை நமக்கு இது எல்லாருக்குமே உருவாக்க பிரச்சனையா இல்லை, பட் நம்ம வியா இஃப் நம்ம அது ப்ரோனாக இருக்கும், அதுலேருந்து நமக்கு ஒரு சிம்டம்ஸ் உருவாக்குனா டெஃபினட்டாக நமக்கு அந்த அலர்ஜி அதுக்கு ஒரு அலர்ஜி இருக்கணும் அர்த்தம். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, பேசிக்காக நமக்கு அந்த அந்த விஷயத்துக்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஓகே இது இதனால நமக்கு உருவாக்குது, இந்த பெட்ஸ்னால நமக்கு உருவாக்குதுன்னா யூஸ்வலாக அந்த அந்த அந்த அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கும் போது நமக்கு இச்சிங்கோ ஸ்கின் இரிட்டேஷனோ ஐ இச்சிங்கோ ஐ இரிட்டேஷனு தும்பல் இல்லை காஃபு இல்லை வீசிங் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது, நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ அந்த இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒன் ஆஃப் த ரூட் காஸ் வந்துட்டு அந்த பெட்ஸ் இருக்குது, அந்த பெட்ஸ் எக்ஸ்போஷர் நம்ம தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வீ டு ஐடென்டிஃபை நம்ம அந்த என்வாயர்மெண்ட்டில் அந்த பெட்ஸோட என்வாயர்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கும் போது நம்ம சிம்டம்ஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அது ஒரு இரிட்டேட்டிங் ஏஜென்ட் அங்கே உட்கார்ந்துருக்கு, அந்த இரிட்டேட்டிங் ஏஜென்ட்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அது பெட்ஸும் ஒரு பாசிபிள் இருக்குது.
1: ஓகே
0: ஓகே. ஸோ செகண்ட் க்வெஸ்சன், இது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட கேட்டிருக்க ஒரு கேள்வி, இது நீங்கள்

0: அந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் இல்லை மேக்கப்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் மேக்கப்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் சில பேருக்கும், கெமிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது இது வந்துட்டு எல்லாருக்கும் இல்லை, பட் சில பேருக்கு சில இம்யூனில் வந்துட்டு அது வந்துட்டு ஒத்துக்காமல் கூட போகும்.
1: ஓகே,
0: இது இதே மா இதே இது இவங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன அறிகுறி தான், ஒரு ஸ்கின் இரிட்டேஷன் இருக்குது அதை போட்ட அப்புறமா, இல்லை அதை போட்ட அப்புறமா இச்சிங் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது, ஐ கஞ்சஷன் அதிகமாக இருக்குது, காஃப் தொடர்ந்து இருக்குது, வீசிங் அதிகமாகுது, ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போதோ இல்லை ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஸ்ப்ரே பண்ணும் போதோ நமக்கு அதிகமாக இருந்தால் என் பொறுத்தவரை அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கு நான் ஃப்ராக்மெண்ட்டு இல்லை லெஸ் கெமிக்கலோ இல்லை இல்லை ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ஐடியலாக பெட்டர், அதோட ஆப்ஷன் தான்.
1: ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மோக்கிங்கில் ஆரம்பித்து லங் கேன்சர், லங் இன்ஃபெக்ஷன், பர்சிஸ்டன்ட் ட்ரை காஃபு, ஃப்ளூ பற்றி, வேக்சின்ஸ் பற்றி, ஏர் பொல்யூஷனு, வீசிங்கு, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமென்ஷன்ஸுமே எங்களுக்காக வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர், இந்த ஒரு மணி நேரம் இங்கே கூட இருந்து எங்களுக்காக எல்லா காரியத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.
0: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச்.
1: ஸோ நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் நிபுணரான டாக்டர் ரோஷன்குமார் இணைஞ்சிருந்தாங்க. இந்த வருகிற வாரத்தில் வந்துட்டு வேர்ல்டு லங் டே வந்துட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அதை ஒட்டி வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு டாக்டர் ரோஷன் இணைஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு மணி நேரம் எல்லா காரியத்தையும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நியர்லி மீண்டுமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜி ஜோனால். நியர்லி நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. சவதீகா அப்படிங்கிற ஒரு பாடல் தான், ஆண்டனி தாசனுடைய குரலில், அறிவுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. இதுவரை நாம் கேட்டு முடித்தது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்றது நான் யாழ் நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மாடை. ஸோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ மாடையில் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க, நிறைய நண்பர்கள், நம்மளுடைய உறவுகள், நமக்கானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாமே ஸ்மூத்தா போகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வரலாம், இல்லை ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோர்வாகலாம், அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அந்த மாதிரி டைம்ல வாழ்க்கையில் சில நேரங்களில் ரொம்ப முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தருணமும் வரும், இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சூழலும் வரும் இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கே நம்ம செஞ்சால் ஒருவேளை தப்பாக போயிடுமோ, இல்லை நம்ம வந்து சரியாக வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் ஒரு குழப்பங்கள் நம்ம இருப்போம். ஸோ இந்த மாதிரியான சூழல் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கும்போது

போது அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் கூப்பிட்டு பேசுகிற ஒரு நபர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம அதை பேச போகிறோம். கண்டிப்பாக நமக்கானவர்கள் நம்ம ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருந்தால் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம அப்பாவுக்கு கால் பண்ணுவோம், இல்லை உடனே அம்மாவுக்கு நம்ம கால் பண்ணுவோம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்காச்சு கால் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்க நீங்கள் தடுமாறும்போது நீங்கள் அழைக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். 298-6000-38 298-5055-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நிகழ்ச்சியில். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய பாடல்களும் காத்துகிட்டே இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக செக்க சிவந்த வானம் தெரியப்படுதல் இந்த ஏரகமனோட வாய்ஸில் ஏரகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 இங்கேயில் அமையப்பமே சமதுள்ள

0: மணி 11 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மாடை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சில நேரங்கள் சில முடிவுகள் நம்ம எடுக்கும்போது ரொம்ப தடுமாற்றம் அடைவோம் இல்லையா. ஸோ அப்படி தடுமாற நேரத்தில் நீங்கள் அழைத்து பேசக்கூடிய இல்லை ஒரு அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். 298-6000-38 298-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் சுபவன் மாவட்டம் பாபராஜபுரம் மாவட்டம்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுமா? நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: நீங்க தான் சொல்லணும். ஃபன் பண்ணலாமாவா?
0: இல்ல சார், ரெயின்போ மேடை.
1: ரெயின்போ, ரெயின்போ மேடை. சொல்லுமா, நான் ஆஃப்லைன்ல இருக்கேன். எனக்கு
0: ஒரு முடிவுகள் ஏதாவது எடுக்கும் போது தடுமாற்றம் வரும், அந்த டைம்ல நீங்க யாருக்கு கால் பண்ணுவீங்கன்னு
1: கேக்குறேன். வழிமுறை இருக்கானு கேப்பேன்.
2: அதற்குரிய அந்த விஷயம் குழப்பமா இருந்தாலும் தெளிவு பெற வச்சிருவாரு, அது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பாசிட்டிவிட்டி கொடுப்பாரு. உன்னால பண்ண முடியும் சந்திரசேகர், நீ வாழ்க்கையில சாதிக்க பிறந்தவனு. அதனால என்னோட ஃப்ரெண்டு வருண் கிட்டதான் எல்லா நல்ல விஷயங்களுமே லைஃப்ல ஷேர் பண்ணிப்பேன். அது எனக்கு ஒரு உத்வேகத்தையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மேம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, அடுத்து நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஆமா, பண்ணிடுவேன். நல்லா இருக்கேன் சார். பண்ணிடுமா? 5 days ஆச்சு நான் பேசி. அதனால ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றணும்ல. இப்பதான் ரிங்கு ஃபுல்லா தாராளமா போகுது. ஒரு ரூல், ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதற்காக நன்றியும் கூட.
0: ஓகே சார், சொல்லுங்க சார்.
3: கண்டிப்பா சரி. ஒரு ஒரு கெட்டான சூழலில் முடிவெடுக்கும் பொழுது ஒருவரை சார்ந்துதான் வாழணும். கண்டிப்பா தனிமரம் தோப்பாகாது பாத்தீங்களா? தனிமரம் தோப்பாகாது. அதாவது ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் கண்டிப்பா. என்னடா பண்ணலாம், என்ன செய்யணும், எந்த ஒரு விஷயமே கூட. வீட்டுல ஒரு குடும்ப நிகழ்வுகள், நல்ல நிகழ்வுகள், ஒரு யாராவது ஒரு ஒரு என்னெல்லாம் சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தேன் ஆல் இண்டியால 15 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அழைப்பு.
0: நீங்க யார்கிட்ட பேசுவீங்கன்னு கேட்டேன். யார முதல்ல கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு
3: கேக்குங்களா?
0: கேக்குது சார், நீங்க யாருக்கிட்ட, யார கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு கேக்குறேன் நானு.

0: இல்ல, அவங்க இருந்து எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப என்ன பேசுவது, ஆங்கிலேயர்ல முதல் முறை என்னை கூப்பிடும் பொழுது எப்படின்னா பேசுவது என்பது, அவர் கங்கவரப்பட்டி ஜனார்த்தன் அப்பதான் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு, நல்லா பேசு ஆண்டனி, அதெல்லாம் உனக்குள்ள வந்துடும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடு. நல்ல அவர் இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாரு, என்ன பேசணும், அவர் இவர் என்ன நீங்க டைட்டில் வைத்த போது அந்த ஆல் இண்டியா ரேடியோல பேசின ஒரு ஊக்குவித்தல் வந்து அவரை அவரே தான் சாரும், அந்த இது எனக்கு ஞாபகம் வந்து. சரி, வாய்ப்பு வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ.
1: நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. நான் சொல்ற கேள்வியை வந்து நேயர்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து லைஃப்ல டிசிஷன் எடுக்கும்போது ஒரு கண்டிப்பா தடுமாற்றம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வரும்போது நீங்க யாரை கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். கண்டிப்பா ஏதாச்சும் இப்போ நான் வந்து ஒரு அம்மா சொல்லலாம், இல்லை அப்பா இருக்காங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ல யாராச்சும் ஒருத்தவங்க, அந்த மாதிரி யாரை நீங்க கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ கால் பண்ணலாம், பேசலாம். 2 1 8 0 0 3 8 2 1 5 2 0 5 5 4 அப்படிங்கிறது கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல இருந்து சிலம்பரசன் அண்ட் ரக்ஷிதா சுரேஷ் குரல்களுக்கு தாமரையோட வரிகளில் ஏராக்மனோட இசையில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:20 ஆயிட்டு ரெயின்போ மாடை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பத்தி பேசிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்க தடுமாறும் போது நீங்க அழகக்கூடிய முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். சோ நிகழ்ச்சியில அடுத்த நேரம் யாருங்க பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யாருங்க பேசுறீங்க?
3: அதனாலதான்
2: அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார். யாருங்க பேசுறீங்க?
4: வணக்கம் யாழினி மேம், நான் சிங்கச்சுவன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
2: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
4: அதாவது பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி சில குழப்பங்கள் சில முடிவுகள்லாம் எடுக்கும் போது சகோதரி கிட்டலாம் கேட்பேன். அதையும் தாண்டி என்னன்னா சுய பசி எனக்கு நானே 1000 வாட்டி கேட்டுப்பேன் மேம்.
2: மதுரை
5: மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
2: சொல்லுங்க சார்.
5: எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சாக்க, ஒரு வயதானவர், எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டு, எங்க அப்பா இறந்துட்டாரு, ஆனா இன்ன இப்ப இவ ஃப்ரெண்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கிருவேன் எந்த யோசனைனாலும். நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், விவசாயத்தை பத்தியோ இதை பத்தியோ கேட்டாலும் அத்தனைக்கும் அவர்கிட்ட பதில் இருக்கும். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவேன், அது நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாரு.
6: அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க அண்ணன்கிட்ட பேசி கேப்பேன், இந்த மாதிரி இருக்குது, அதான் ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ ஒன்னா என்ன என்ன சரி பேசாத அமைதியா இரு, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறவாரு. அது எங்க அண்ணன். ஆனா இப்ப எங்க பையன்கிட்ட கேட்டோம்னா, இது நீ செஞ்சது தப்பு, நீ பேசினது தப்பு, இனிமேலாவது ஒழுங்கா யோசிச்சு பேசுங்க, யோசிச்சு செய்யுங்க,
2: அடுத்த பாடல் உங்களுக்காக ஜில்லின் ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து நரேஷரன் ஸ்ரேயா கோஷலோட குரல்கள்ல, வாலினுடைய வரிகள்ல, ஏ ரஹ்மானுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 அமையப்பமே சமதுள்ள

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வாழ்க்கையில சில முடிவுகள் நீங்க எடுக்க தடுமாறும் போது நீங்க கூப்பிடக்கூடிய நபர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்க சில இடத்து நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
3: வணக்கம், பத்மாவதி
2: சொல்லுங்க.
3: நல்லா
2: இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சொல்லுங்க
2: மேம்.
3: எனக்கு வந்து எங்க பொண்ணு தான்மா, எனக்கு நான் ஒரு இது வேணும்னாக்கா என் பொண்ணு கிட்ட
2: சொன்னாக்கா
3: அது வந்து எது வந்து என் பொண்ணு தான்மா எனக்கு.
2: ஓகே மேம், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
4: இது ஆனந்த் மேம், சைதாபேட்ல இருந்து.
2: சொல்லுங்க மேம்.
4: சொல்லுங்க சார். அவர் வந்து எல்லாம் கரெக்டா சொல்லுவார் மேடம், அவர்கிட்ட தான் பண்ணுவோம் மேடம் எல்லாமே.
2: சூப்பர் சூப்பர், ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், யாரையும் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹலோ மேடம்.
2: வணக்கம் சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க சார்.
5: இன்னைக்கு என்ன கேள்வி மேடம்?
2: அதாவது உங்க லைஃப்ல நீங்க சில முடிவுகள் எடுக்க தடுமாறும் போது நீங்க கூப்பிடக்கூடிய நபர் யாரா இருக்கும்னு கேக்குறேன்.
5: அது சில பெரும்பாலான முடிவுகளை நானே என்ன அந்த தேடுற நபர் நானே தான் மேடம், வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க
2: மாட்டேன்,
5: நானே முடிவு பண்ணிடுவேன் மேடம்.
2: ஓகே சார், ஓகே.
5: பிரச்சனைகளை எல்லாம் சொல்ற அளவுக்கு இப்ப நம்பிக்கையான நண்பர்கள் இல்லை மேடம்.
2: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்றதுக்கு. அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: எனக்கு வந்து மனோகரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
6: நான் சில முடிவெல்லாம் நான் எடுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க எனக்கு ரொம்ப டூரிஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தர் கிடைச்சிருக்காரு எனக்கு. கோவையில ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் வந்து எது சொன்னாலும் உடனே வந்து எனக்கு சரியான முடிவை சொல்லுவாரு. அதே மாதிரி சிவகுமார்னு ஒருத்தர் கும்பகோணத்திலே இருக்காரு, அவர்கிட்டயும் சொன்னாக்கா எனக்கு தெரியாததெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்கலாம் கொஞ்சம் நல்லா படிச்சவங்க, நல்லா ரீச் ஆன ஃபேமிலியில உள்ளவங்க, அதனால நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஏஞ்சதா இருக்கு, நம்ம செய்யறதுக்கும் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா அவங்க முன்ன வச்ச கால பின்ன வைக்காத, நீ நினைச்ச மாதிரியே நீங்க செஞ்சிருங்க நடத்திருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. இங்க வந்து நினைக்கிறது.
2: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
7: ஹலோ,
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
7: பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
7: நான் வந்து என் மகளுக்கு எக்ஸாம் மேடம் கேட்பேன், எந்த இதெல்லாம் அவளுக்கு கேட்டா
2: கேட்பேன்.
7: என் பொண்ணு இல்ல அப்படின்னா முடிவு எடுக்குது, நம்ம நான் எடுக்கிற முடிவு அது கேட்க கேட்பேன், அது எனக்கு ஆலோசனை இல்லை.
2: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் விஜய் நக்களோட குரல்கள், தாமரையுடைய வரிகளில் ஹரி ஜெயராஜனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 91.4 அமையப்பமே சமதோல.

நேரமாயிரம் மணி 39 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்க நம்ம தடுமாறும்போது நீங்கள் அழைக்கக்கூடிய நபர்

0: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
0: நான் முதல் முதல்ல இந்த கூப்பிடுறது இதுக்குதாங்க சார் மேடம் சொல்றீங்க.
1: ஆமாம் சார், நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறும் போது நீங்கள் கூப்பிட்டு பேசுகிற நபர் யார் அப்படின்னு கேட்குறேன்.
0: நான் என்னுடைய முதல்ல கூப்பிடுற நபர் என்னுடைய நண்பர் தான். நண்பரை தான் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அதனுடைய இதை சொல்லி கூப்பிட்ட குரல் கூடடி ஒருவர் அவர் தான் சார் மேடம்.
1: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம், பொன்னேரி செகண்டையில இருந்து கன்னிலம்மா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். எனக்கு பார்த்தீங்க, ஆக்சுவலா எங்க தாய் எங்க அம்மா கிட்ட தான் எதுவா இருந்தாலும் ஆலோசனை பண்ணுவேன். இப்படி எல்லாம் செய்யலாம்டா, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எங்க சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பேச்சதான் நான்
1: கேட்பேன்.
2: கேஜிஎஸ் படம் பாத்துருக்கீங்களா? அது டைலாக் படம் பாருங்க. உலகத்துல தாய போல ஒரு பயங்கரமான ஆயுதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பாரு.
1: அந்த மாதிரி
2: எல்லாரும் தாய் பற்றி கேளுங்க. நல்லது,
1: நன்றி சார் நான் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
1: சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், நிகழ்ச்சியும் அருமை மேடம்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
3: என்ன யாரு முதல்ல முதல்ல வந்து கோபம் பேசினா முதல்ல குரல் கொடுக்குது என் பையன் தான் மேடம்.
1: ஓகே.
3: ஆமா மேடம், எதுவும் பேசாதே, எதுவும் பேசாதே, அவசரப்படாத, பொறுமையாரி, பொறுமையை கடைபிடிச்சா சாதிச்சிடலாம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் இருந்து பாடல் உங்களுக்காக கிரீடம் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கமோட குரலில் நாமத்குமாரோடைய வரிகளை ஜி பி பிரகாஷ்குமாரனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சம்மதோடு.

0: நேரமாக இந்த மணி 47 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் முடிவெடுக்கும் போது நீங்கள் தடுமாறும்போது நீங்கள் அழைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாளை வணக்கம், நான் கொளத்தூர்லேருந்து வீணா பேசுகிறேன்.
0: வீணா மேம், சொல்லுங்கள் மேம்.
1: இன்னைக்கான கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, நான் எப்பவுமே என்னோட உள் உணர்வை தான் நான் சொல்லிப்பேன். எப்பவுமே எதனா ஒரு எதனா ஒரு கேள்வி கேட்கணும் இல்ல எதனா ஒரு கஷ்டம் அப்படின்னா, லைக் என்னையே நான் அப்ரோச் பண்ணிப்பேன். சோ என்னோட பெட்டரா வேற யாராலும் சொல்ல முடியாதுன்ற ஒரு அப்ரோச்ல.
0: ஓகே ஓகே ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி நன்றி. ஓகே, சோ அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு
0: அதாவது நீங்க லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப தடுமாறும் போது நீங்க அழைக்கக்கூடிய முதல் நபர் யாரு? ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள். முதல்ல அதாவது இக்கட்டான சூழ்நில, ரொம்ப முடிவெடுத்து ரொம்ப கஷ்டமான இதுதான் அது. என் அருமை மகள், அப்புறம் என் தம்பி.
0: ஓகே,
3: கடைசியாக தான் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், என் மாதிரிலாம் இருக்கு, இப்படி கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணலான்னு. அப்புறம் அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, எதில் சிறந்ததோ அதை எடுத்துப்பேன்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
4: நான் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன் மேடம். லைன் கட் ஆகி போச்சு.
0: ஆமா ஆமா சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க
4: மேடம். அந்த முடிவெடுக்கிறவங்களா?
0: ஆமா சார, லைஃப்ல நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தடுமாறும் போது யாருக்கு கால் பண்ணி அட்வைஸ் கேப்பீங்க?
4: அது மேடம், அப்படி கேக்குறா இருந்தா நாங்க யார்ட்ட நம்ம கேப்போம்? அப்படி கேக்குறா இருந்தா எங்க ஒரு சிஸ்டர் தான் கேப்பான்.
0: ஓகே சார், ஓகே ஓகே.
4: அவங்கள்ட்ட கேக்குறப்ப தெளிவான ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி பண்ணணும், பண்ணா கரெக்டா இருக்கு, இது இது பண்ணாம வேணாம எல்லாமே கரெக்டா சொல்லிடுவாங்க. அதனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தா அவங்கள்ட்ட தான் மேடம் கேட்பேன்.

ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தில் இருந்து சிஸ்டர் அம்மோட வாய்ஸில் தாமருடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ மாடே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 நேரம் 5:56 ஆயாச்சு. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் தடுமாறும்போது நீங்கள் கால் பண்ணக்கூடிய முதல் நபர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய யார்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பேர் பிடிச்சது அப்படின்னா, முதல்ல என்னுடைய உள்ளுணர்வு, நானே முதல்ல எனக்கு கேட்டுப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலி அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா முதல்ல நமக்கு சுய பரிசோதனை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தெளிவாக இருக்குமா அப்படிங்கிறது, அதுப்பையும் இருவாக நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இல்லை நமக்காக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் கிட்ட கேட்குறது அப்படிங்கிறது. ஸோ நிறைய நேர்கள் வந்து நிகழ்ச்சி கால் பண்ணி பேசினீங்க, ரொம்பவே நன்றி. ஸோ இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எப்போ மிஸ் சமதுள்ள

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போது

0: மேலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால சேவையை போற்றும் விதமாக இல்லங்கள் மற்றும் பொது இடங்களில் இன்று தீபம் ஏற்றப்படுகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று மாலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune into Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Chapter systems are offline.
3: Number one for today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7pm, only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is, the most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Good evening, Chennai. This is Akashwani and you're listening to 101.4 FM Rainbow. Welcome to Drive Time, where the city keeps moving and the music keeps you smiling. I'm Dinakaran Singaravelu, and as another day gently folds into evening, we are here to make the next hour the best part of your evening. The sun has clocked out, the skyline is painted in amber and gold, and every road carries 1,000 different stories. Friends heading out, families heading home, and dreamers simply enjoying the journey. And speaking of journeys, you're helping steer the evening's playlist. So if there is a song that deserves a place on your evening drive, send your request to facebook.com/rainbowfm. Whether it is a timeless classic or today's favorite, we'll do our best to get it on the air. We're going to begin the show with Champagne Supernova by Oasis and I Can Dance by Genesis. And in the meantime, you keep those requests coming in.

வெல்கம் பேக். யூர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் ஆன் 101.4 எஃப்எம் ரெயின்போ. ஐ எம் தினகரன் சிங்காரவேலு அண்ட் லிஸ்னர் சாய்ஸ் இஸ் ஓபன் அண்ட் லைவ். ஸோ இஃப் தேர் இஸ் அ சாங் தட்ஸ் பீன் பிளேயிங் இன் யர் மைண்ட் ஆல் டே, ஹெட் ஓவர் டு facebook.com/rainbowfm அண்ட் சென்ட் இன் யூர் ரிக்வெஸ்ட். யுவர் ஃபேவரட் ட்ராக் குட் பி த வெரி நெக்ஸ்ட் ஒன் டு லைட் அப் த ஈவினிங். அண்ட் டாக்கிங் அபவுட் ரிக்வெஸ்ட், வீவ் காட் two requests all the way from Goa, and the first one is from Michael Fernandez, and he says good evening, and he has given me two options, and I'm going to go with Bailando by Enrique Iglesias, and he says he's going to dedicate the song to all the fans who are listening. So thank you, Michael Fernandez, and that will be followed by Louis Fernandez again from Goa, and I'm going to go with Smooth Operator by Said. That's one of the options he has given, and he says it goes out to lovely people Amy, Joshua, Kennedy, and for me as well. Thank you very much, Louis Fernandez. So it's going to be two songs for the Fernandos from Goa. Enjoy.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்றது நான் யாழ். நேரம் 7:01 ஆயிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க கேட்கலாம். நீங்க செவன்ல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க வந்து பதிவு பண்ணலாம். நீங்க அதுலேருந்து உங்களுக்காக நான் பாடல்களை பிளே பண்ணுறதுக்காக ரெடியாக காத்துட்டே இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக 24 திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக அஜித் சிங் அண்ட் சின்மய ஸ்ரீபாலாவோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுள்ள

ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 நிகழ்ச்சியில் தன்னுடைய முதல் பாடலை விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா மயிலை பட்டாபி கேட்டிருக்காங்க. தெகிடி திரைப்படத்தில் அந்த ஒரு பாடல் அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பன்னிரெண்டு நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலாரத்து பாடல் தன்னுடைய விருப்ப பாடலாக ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. குழும கொண்டானிலிருந்து தாண்டவம் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல், அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கண்டு புள்ளினால இங்க எல்லாமே தோல்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:20 ஆயிட்டு ரெயின்போ சேட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னுடைய விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்தை வழியிலிருந்து விநாயகம் கேட்டிருக்காங்க. 7 அறிவு திரைப்படத்தில் ஒரு பாடல், அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்றைக்கி சிலார்த்த பாடல் தன்னுடைய விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா பொன்னியம்மன் மொழியிலேருந்து வண்ண கணேசன் கேட்டிருக்காங்க. மின்சார கனவு திரைப்படத்தின் ஒரு பாடல் அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு ஒரு ரெயின்போ எஃப்எம் 91.4. இன்றைக்கி சிலாரது பாடல் தொண்ணூற்றி ஒரு பாடலில் அருண் கேட்டிருக்காங்க. தருமபுரியில் இருந்து ராவணன் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடலை அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லரி.

7 மணி 40 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தந்துட்டு விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா லூயிஸ் செல்வராஜ் கேட்டிருக்காங்க. காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலிருந்து அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

44 நிமிஷமாக இருக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலார்த்த பாடல் தன்னோட விருப்ப பாடலாக சரஸ்வதி பத்மநாபன் அவங்க கேட்டிருக்காங்க. தெனாலி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் அவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

7:50 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னுட்டு விருப்ப பாடலா குப்பநத்தம்லேருந்து ராமு கேட்டிருக்காங்க. ராயன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்க.

நேரம் 7:54 ஆயிடுச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவு பாடலாக தன்னோட விருப்ப பாடலாக மாலினி தேவி அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. களவாணி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலை அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. இதோட நிகழ்ச்சி வந்து இது வரைக்கும் கேட்டு நிறைய பேருக்கு வந்து சாங் ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்பவும் நாளைக்கு நீங்கள் 7 உங்களோட சாங் ரெக்வஸ்ட் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட சாங்கை வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைவாக களவாணி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4.

இன்னும் சில நொடிகளில் சியர் ஃபார் பாரத் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம் சொல்றது. நான் அணி நேரம் 9:01 ஆயிற்று. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக யூத் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரோட குரல்ல வைரமுத்தோட வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பமே சமதோள.

ரமணாதிரி படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:22 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணியோட குரல்களை, வைரம் தொடவரிகளை ஹாரி ஜெயராஜனோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீங்கள்

ரோஜா குட்டம் திரைப்படத்துல பால் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:34 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராங்கல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரியமானவளே திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் அண்ட் ஹரிணியோட குரல்கள்ல உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுள்ள

பிரியமாமொழி திரைப்படத்திலிருந்து பால் கேட்டு முடிச்ச நேரம் 9:39 ஆயிட்டு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சிலர்த்த பாடல் உங்களுக்காக மாறன் திரைப்படத்திலிருந்து சுஜதாவோட குரல பாவஜனுடைய வரிகளை தேவாவினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

லீசா லீசா திரைப்படமே ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சிருக்கீங்க. நேரம் 9:49 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் சின்மயி அண்ட் ஜெயசந்திரனோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் ஏ ரஹ்மானோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். உங்களுக்காக ஜெமினி திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கமோட குரல வைரமுத்தோட வரிகளில் பரத்வாரஜ் வாஜனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

எஃப்எம்ப்பு கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் யானி. நேரம் 10:01 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக சிஎடி சங்கர் திரைப்படத்தில் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

0: என்னென்ன திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:09 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக விளையாட்டு பள்ளி திரைப்படத்தில் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், கேவி மகாதேவனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.
1: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

யாருக்காகத்தனக்கு நீங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காகத்தனக்கு நீங்க சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு

0: இந்த ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா,
1: உள்ளடி நெல்லு பெருசா, பயக சொல்லு பெருசா, ஏறு பெருசா,

காவிய தலைவர் திரைப்படம்னு பால் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுருக்கீங்க உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எங்கம்மா திரைப்படத்தில் இந்த டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கேட்டு

வீட்டுக்கு வீடு திரைப்படத்துலேருந்து பால் கேட்டு முடிச்ச நேரம் 10:28 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிஃபைன் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்காட்சி திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏ பி நாகராஜன், எல்லாரீஸ்வரி பாடின பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கீழ் இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசைமுழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகுமதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீலம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

பண்டா. நான் செத்து போனச்ச பண்டா, யமனை பார்த்து சிரிப்ப பண்டா.

அன்புடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து

எங்கள் தங்கம் திரைப்படத்தில் பால் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:36 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க, அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் தேம் சவுந்தரராஜன், பி சி சிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள்.

மாணவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:44 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலார்த்த பாடல் உங்களுக்காக ராஜா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில், கனதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல்

0: மாணவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:44 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலார்த்த பாடல் உங்களுக்காக ராஜா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள்.
1: ராஜா.

0: இல்லாமலே தோல்.
1: நேரம் 10:52 ஆயிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நேஷலார்ந்த பாடல் உங்களுக்காக சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரல்ல எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில பாடல் வந்துட்டு இருக்க, கேட்டு நீந்திருங்கள்.
2: ஒரு முத்து

நேரம் 10:55 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ரிவ்யூ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக வைராக்கியம் திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது நானி அணி. தொடர்ந்து கேட்டு நீந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுள்ள

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளை நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணைய இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்ப்பின்றி இணையும் போது மனம் எப்படி அமைதியாயிருக்கும்? அதுவும் ஆர்ப்பரிக்கும் தானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்ரீகுமரன் சித்ரா பாடியது. நீ வருவாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மனம் உன்னில் சிறைப்பட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று எண்ணுவதற்கு முன்பு எல்லாம் எப்படியோ ஆனது. எப்போதும் உன் நினைவுகள் என் உள்ளே ஒரு சிறையாய் எப்போதும் நெஞ்சுக்குள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை தேவா. பஞ்சு மெத்தையாய் உன் மடி, தாளாட்டாய் உன் வார்த்தைகள், வேறென்ன வேண்டும் எனக்கு?

உன் பார்வையில் ஏதேதோ செய்கிறாய், என்ன மாயமோ செய்கிறாய், எப்படி இருந்த நான் என்னுள் நீ புகுந்து நான் நீயாக மாறிவிட்டேன், ஏன் எப்படி இனம் புரியாத இன்பம் என்னுள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்தமழை திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் ஹரிஹரன் பாடியது. பார்த்தேன், ரசித்தேன், என்னுள் புகுந்தாய், என்னை இடம் மாற்றினாய், இதயத்தை இடம் மாற்றி என்னுள் நீ நுழைந்தாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. உன் இதழ் அசைவுகள்தான் என் இதயத்தின் உயிரோசை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னுயிர் சாந்தி திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் முத்துலிங்கம். இன்னிசை கீதமாய் உன் பெயர் எப்போதும் இதயத்தில் ஒலிக்க எழும் எண்ணங்கள் வண்ணச் சிறகுகளாய் மாறும்.

நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பாலபாரதி. என்றென்றும் தொடரும் பந்தம் நம் சொந்தம்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சங்கர் கணேஷ்.
1: கண்டதும் ஏதோ தாகம் நெஞ்சுக்குள்ளே.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம நிகழ்ச்சியான போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பன்னிபுரம் ராதாகிருஷ்ணன், செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, தியாகராயர் நகர் ரமா ரவி, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், ராஜேஷ் பெரியார் நகர், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், வீரராகவன் மாதவரம், தியாகராய நகர் ரங்கராஜன், பொலசைவாக்கம் சவுந்தரராஜன், பாபு முள்ளக்காடு.

இனிமையான பாடல்கள் எப்போதும் நம்மோட மனசில் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு இனம் புரியாத இன்பம் எப்போதும் ஊட்டெடுக்கும். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லி நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்லே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசையிறவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை ஸ்ரீ.

நிறைவாக திருவருள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாக்கி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாக்கி உமையவள் தன் வடிவம்.

0: பேரே சீல் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை. 102.1 திருச்சி எஃப்எம். 101 குமரி பண்பலை. 103 கோயம்புத்தூர் பண்பலை. 103.3 மதுரை பண்பலை. 100.4 வேலூர் பண்பலை. 101.6 கும்பகோணம் பண்பலை. 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சே ரீதிகவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதி கௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

1.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம். பாடியவர் என் சி சவுந்தரவள்ளி.